0: கட்டணமாக 25 டாலர்களும் மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening. I am really proud of you. I am very happy to wish you all. Tonight's special program by
2: Rosh Kumar
1: proudly presents the name of
2: Tamil. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
3: நேரம் மட்டும் மணி 2 கிடைக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 எழுது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். தொடர்ந்து உங்களோட நிரோஷ். Like always, we start the second half of the show with the super scene of the day. இன்றையான் சூப்பர் சீன் ஒரு ஸ்பெஷலான மதர்ஸ் டே சூப்பர் சீன் என்று சொல்லலாம். இன்றையான் சூப்பர் சீன் வார சித்திரப்படத்திலிருந்து வருது. திஸ் ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட் இன் ஜனவரி 2023. மூவி ஸ்டாரிங் விஜய், ரஷ்மிகா மந்தனா, சரத்குமார், ஷாம் பிரபு, பிரகாஷ் ராஜ் அண்ட் ஸ்ரீகாந்த். Movie is directed by Vamshi Pedipali and music by Taman S. So இது உங்களுக்காக வர்றது சூப்பர் சீன் ஆஃப் த டே வாரசு திரைப்படத்திலிருந்து.
4: என்னமோ பண்ணிட்டு இருக்க? நானும் ஒரு மணி நேரமா பாக்குறேன், இத்தனை பேர் வராங்க போறாங்க, ஒருத்தர் கூட நீ சாப்பிட்டியான்னு கேக்கல. எப்படிமா இந்த சர்க்கஸ்ல? வா உக்கர். ஐயோ, எப்பா நானும் எத்தனை வாட்டி கூப்பிட்டுருப்பேன், இங்க இருந்து போயிடலாம். இந்த டைம் என் கூட வந்துரு.
5: எங்கட போறது? டேய், வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தாண்டா, விட்டுட்டு போயிடலாம். குடும்பம் அப்படியா?
4: சரிம்மா, அதுக்காக எவ்வளவுதான் பொறுத்து போவ?
5: பிடிச்ச இடத்துல எதுக்கு பொறுத்து போனோம்? இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே குறை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த பரப்புல எனக்கு இது தாண்டா குடும்பம்.
4: சரி, இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னதே இல்ல.
5: வேணா கேட்காத.
4: நான் கேட்பேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும். இங்க நீ சந்தோஷமா இருக்கியாமா?
5: இதுக்கு நான் பதில் சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. சாப்பிடு.

0: என்றும் இசையுடன் இஸ்டெஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 647-891-0742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 gram மேகி கோகனட் மில் பவுடர் $3-$4. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டூன் தமிழ். அங்கே சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்கில் @EastFMTamil. அதோட இங்கே யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், www.youtube.com/EastFM102.7. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டிடிசி சர்வீஸ் நீங்கள் வேலைக்கு கம்யூட் பண்ணுறாண்டால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போது. ஸ்டார்டிங் ஃப்ரம் செப்டம்பர் 1, 2026 டிடிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க திஸ் வீக் தட் புது ஃபேர் கேப் வரப்போது. ஃபேர் கேப் மீனிங் என்றால் நீங்கள் ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ், நீங்கள் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் இந்த டிடிசி பாஸை பாவிச்சா புற எனி அமௌண்ட் ஆஃப் ட்ரிப்ஸ் ஆஃப்டர் தட் பாயிண்ட் வில் பி கன்சிடர்ட் டு பி ஃப்ரீ. ஸோ ட்ரான்சிட் டொரண்டோ டிரான்சிட் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க தட் ஒரு செட் நம்பர் போட்டிருக்காங்க ஃபார் கேலண்டர் மந்த். ஸோ ஒரு மாதத்தில் எத்தனை தரம் நீங்கள் இந்த டிடிசி பாஸை நீங்கள் பாவிக்கிறீங்க, இது கிரெடிட் கார்டாக இருக்கலாம், டெபிட் கார்டாக இருக்கலாம், ப்ரெஸ்டோ கார்டாகவே இருக்கலாம். அப்படி நீங்கள் பார்க்க செப்டம்பர் 1, 2026 ஒரு கேப் போட்டிருக்காங்க. இந்த கேப் லிமிட் என்றால் 47 ட்ரிப்ஸ் பர் மந்த் என்று சொல்லலாம். ஸோ 47 ட்ரிப்ஸுக்கு மேலே நீங்கள் ஒரு ட்ரிப்ஸ் எடுக்கிற என்றால் இன் ட்ரோண்டோ இந்த டிடிசி, அதுக்கப்புறம் ஆல் ட்ரிப்ஸ் வில் பி கன்சிடர்ட் ஃப்ரீ ஃபார் த ரிமைனிங் மந்த். ஸோ இப்படி நாங்கள் பார்க்க நிறைய பேருக்கு ஒரு மிக்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது. இந்த நாங்கள் பார்த்தால் குள்ளாக ஒரு டே டு டே மண்டே டு ஃப்ரைடே ஒரு வேலையை போகிற ஆள் என்று நாங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக 23 ஒர்க் டேஸ் தான் இந்த ட்ரிப்புக்கு போவாங்க. அப்படி நாங்கள் பார்க்க 23 ஒர்க் டேஸ் ஒரு ஆவரேஜாக பார்க்க மோஸ்ட்லி அதில் ஒரு 44 ஃபேர்ஸ் தான் வரப்போகுதுன்னு நாங்கள் சொல்லலாம். 44 ஃபேர்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஃப்ரீ லிமிட் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எனி ஒன் ஹூ பேஸ் ஓவர் 47 டிடிசி in a month will be able to ride for free during the rest of the calendar month. Of course நாங்க சொன்ன மாதிரி ஒரு typical நீங்க நார்மலாக மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு மட்டும் டிடிசி எடுக்கிற என்றால் யூஸ்வலாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 44 ஃபேர்ஸ் மட்டும் தான் கட்டுவீங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்றால் எவ்ரி அமௌண்ட் நீங்கள் கட்ட போறீங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அல்லது வேற ரீசன்ஸுக்காக நீங்கள் டிடிசி சர்வீஸ் எடுக்கிறீங்க என்றால் அந்த 47th டைமுக்கு அப்புறம் உங்களுடைய டிடிசி அந்த மாதத்துக்கு ஃப்ரீயாக தான் இருக்க போகுதுண்டு. செப்டம்பர் 1, 2026 of course நாங்கள் முன்ன ரிமைண்ட் பண்ணிடுறோம் இந்த 47 டைம்ஸ் என்று நாங்கள் பார்க்க நீங்கள் கட்டாயம் இந்த ஃபோன் அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அல்லது ப்ரெஸ்டோ கார்டை டேப் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் ஸ்டில் கன்சிடர் டு பி அ பேயிங் ஃபே. உங்களுக்கு ஒரு சார்ஜ் வராது, உங்கள் கார்டில் சார்ஜ் வராது, ஆனால் நீங்கள் ஸ்டில் டேப் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ செப்டம்பர் 1, 2026 நீங்கள் 47 டைம்ஸ் 47 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணுறாண்டால் இந்த டிடிசியில் ஒரு மாதத்தில் அது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் என்று சொல்லியிருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் யூஸ்வலாக நீங்கள் ஒரு 44 டைம்ஸ் நீங்கள் இந்த டிடிசி சர்வீஸை பாவிப்பீங்கள். ஸோ அது உங்களுக்காக ஒரு பெனிஃபிட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் அதை தாண்டி வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேறு ஜிம்மோ அப்படி மாதிரி ஷாப்பிங்குக்கு அப்படி மாதிரி டிடிசி நீங்கள் எடுக்கிறேன் என்றால் அந்த 47 டைமுக்கு பிற உங்களுடைய ஃபேர் ஃப்ரீயாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம் ஃபார் தி ரிமைண்டர் ஆஃப் த மந்த். மீண்டும் நாங்கள் ரிமைண்ட் பண்ணுறோம் அது செப்டம்பர் 1, 2026 இந்த புது சேஞ்ச் வரப்பது என்று சொல்லலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவுடன் ஆழமான தொடர்புகளை பேணுவதற்கு கனடா தயாராகவே உள்ளதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக உறவுகள் இன்னும் கூட சிறந்ததாகவே உள்ளதென கூறியுள்ள பிரதமர், 85% கனடாவின் ஏற்றுமதிகள் வரிகள் இல்லாமலேயே அமெரிக்காவிற்கு செல்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுடன் நெருங்கிய வர்த்தகம் சாத்தியமற்ற சந்தர்ப்பங்களில் மாற்று சந்தைகளில் கனடா முதலிடுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தகுதி உடையவர்களுக்கு 200 யூனிட்கள் மின்சாரத்தை இலவசமாக வழங்கும் ஆணையில் தனது முதல் கையெழுத்தையிட்டுள்ளார். முதலமைச்சருடன் சேர்த்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமிக்கப்பட்டதை அடுத்து நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் தாவேக்கா அரசின் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கும் வகையில் சபாநாயகர் தேர்வு நடைபெறும். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இலங்கையின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை முன்னிலையாகிறார். விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை சர்ச்சையாகியிருந்தது. அவர் வழங்கிய வாக்குமூலத்துக்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரிக்கப்பட உள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். எனக்கு சில பயர்ஸ் கால் பண்ணி பிரீமியர் டக் ஃபுட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற HST ரீபேட் பற்றி என்கொயர் பண்ணிங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பிரீமியர் டக் ஃபுட் வீட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அண்ட் நிறைய பேர் வீடு வாங்கணும்னுட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த HST ரீபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். முந்தைய ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இந்த HST ரீபேட். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயரா இருந்தா என்ன, பிரைமரி ரெசிடென்ஸோ நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வீடு வாங்கினா, இந்த எந்த விதமான பயரா இருந்தாலும் நீங்க இந்த HST ரீபேட் உங்களுக்கு அப்ளிகபிள். உங்களுக்கு 130,000 வரைக்கும் HST ரீபேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வெறும் பிராண்ட் நியூ பில்டர் பில்ட் ஹோம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இதுல ரீசேல் ஹோம்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. அண்ட் ஹோமோட வேல்யூ அப் டு 1.5 மில்லியன் வரைக்கும் இந்த HST ரீபேட்க்கு நீங்க குவாலிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இந்த HST ரீபேட் கிடைக்கணும்னாக்கா நீங்க இந்த பில்டர் பில்ட் நியூ பில்ட் ஹோம்காக அக்ரிமெண்ட்டை வந்து April 1st அடுத்த வருஷம் March 31st நீங்க சைன் பண்ணி ஆனோம், அப்பதான் நீங்க அந்த HST ரீபேட்டுக்கு குவாலிஃபை பண்ணுவீங்க. நீங்க ஹோம் பயரா இருந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்களாக்கா வீடு வாங்கணுமா வாங்க கூடாதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுமா, இன்னும் பிரைசஸ் கம்மியா போகுமா அப்படின்னுட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க இப்போ வாங்கறது நல்ல டைம். அண்ட் இந்த HST ரீபேட்டோட அட்வான்டேஜ் எடுக்கிறதும் நீங்க நல்ல டைம். உங்களுக்கு இன்னும் வீடு வாங்கறத பத்தி, பில்டர் பில்ட் ஹோம்ஸ் வாங்கறத பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
4: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டூ தமிழ் கரண்ட்லி சிட்டிங் அட் 11 டிகிரி செல்சியஸ் ஃபீல் பண்ணுறது 8 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொரோண்டோ. அதோட நாளைய நாளும் வெதர் நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்து பார்த்துக்கலாம். நாளைய நாள் இஸ் கோயிங் டு பி எ மிக்ஸ் ஆஃப் சன் அண்ட் கிளவுட்ஸ் அட் 12 டிகிரி செல்சியஸ். அப்படியே நாங்கள் கேஸ் ப்ரைஸஸ் ஏற்றி பார்த்தால் தேர் இஸ் கோயிங் டு பி நோ சேஞ்ச் ஃபார் டுமாரோ. ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ டூன் இன் டு டூன் தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் தி ஷோ யூ கேன் டூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. ஐ விஷ் எவ்ரிவன் அ கிரேட் வீக் அஹெட், ஸ்டே சேஃப். மீண்டும் ஒரு டூன் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடுபடுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: பாட்டு நாலு விஷயம்
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
2: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவறவிடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998. Bespoke Real Estate.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
4: ஸ்கேம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
10: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
9: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
11: 10% down udan commercial mortgage.
9: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures, 416-457-0651.
11: 416-457-0651. Some conditions may apply.
12: AJX Mitsubishi-யில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002, 437-860-7002.
13: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
14: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0550, 2930550. Good Life Flooring.ca.
15: Weekend East FM 102.7. It's cool.
0: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
16: The station with the
17: best
16: music.
18: It's East FM.
19: Feel the power. Feel the bass. 102.7 FM.
20: سلام، من سامانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

کنی تا نوازشت کنم، بی خودی قهر کنی غرق خواهشت کنم.

0: مجنون دل من، بی خود و مجنون دل من، بی خود و مجنون دل من.
1: East FM 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
1: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
0: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
2: 10% down udan commercial mortgage.
0: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
2: 416-457-0651. Some conditions may apply.
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 2930550. goodlifeflooring.ca.
0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4165082 4165582 4165582 Blue Mountain அருகே Stay in a Town இல் வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. புகழ்பெற்ற ட்ரெஷர் ஹில் கட்டுமானத்தில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைந்த இடத்தில் வசாகா பீச் ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டே இன் எ டவுனில் 2900 ஸ்கொயர் ஃபீட் முதல் 4300 ஸ்கொயர் ஃபீட் வரை உள்ள வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. அருகே எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஷாப்பிங் வசதிகள் உள்ளன. மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ட்ரீட், சோல் சிட்டி ரியாலிட்டி, 6477384 6477384.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777. MortgageSolutions.ca.
0: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்
8: FM 102.7 East FM.ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: பசுமை
4: நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
2: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் free estimation, free installation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் free estimation, free installation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 Oh My Home.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2nd முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours 10,000 dollars to 3,000,000 dollars வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு 100,000 dollars வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி,
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
10: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
11: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
10: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
11: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ,
10: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
11: அழகோ அழகு. 6477873784.
12: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ட் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
13: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எனக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்தார். அவர் எப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற சொற்கள், நாங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எம்மை வளப்படுத்துகின்றன. ஆகவே நாங்கள் நல்ல எண்ணங்களை வளர்க்கிற போது, நல்ல சொற்களை பாவிக்கிற போது எங்கள் வாழ்க்கை மிக மிக உயர்வாக அமையும் என்று சொல்லுகிறார். அதே போல் எப்பொழுதும் நல்ல சிந்தனையை வளர்ப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.

அன்பினால் இந்த உலகை ஆள முடியும். உலகில் அன்பு ஆட்சி செய்யட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும். இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் காலை வணக்கம்.

ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பது பாரதியின் கனவு பாடல். அது நனவாகி இன்று உலகம் முழுவதும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நமது காலை பொழுதையும் நாம் உற்சாகமாக்க உடற்பயிற்சி, ஒரு யோகாசனம், ஒரு தியானம், இவ்வாறு நமது மனதை வளப்படுத்துகிற பயிற்சிகளில் நேரம் கிடைக்கும் போது நாம் இணைந்து கொள்வது நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் தெம்பு தரும். அவ்வாறு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.

இன்றைய பொழுது இனிமையாக தொடங்குவோம். இங்கே உங்கள் இசை கொண்டாட்டத்தில் அடுத்து வருகிற பாடல் இந்த பாடல்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

FM 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:07.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
0: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 7°C ஆக இருக்கிறது. உடல்நிலை 5°C இருக்கிறது. லேசான மழை தூறல் காலை வழியில் காணப்பட்டாலும் இன்று சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 12°C வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமையும் பிரகாசமான சூரிய ஒளியோடு கூடிய நாளாக இருக்கும். 13°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 1-3 mm வரையிலான மழை வீழ்ச்சியும், இரவு பொழுதில் 5-10 mm வரையிலான மழை வீழ்ச்சியும் இருக்கும். புதன்கிழமையும் முயல்கூட்டம் நிறைந்து மழையுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 15°C, 2-4 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழனும் 14°C முயல்கூட்டம் நிறைந்திருக்கும் நாளாகவும், 1 mm வரையிலான மழை வீழ்ச்சிக்குரிய நாளாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை 18°C வெப்பநிலை அதிகரிக்கும். சனிக்கிழமை 20°C ஆகவும், ஞாயிற்றுக்கிழமை 19°C ஆகவும் வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

கனேடிய செய்திகள். டொரண்டோ நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்துவேல் தான் ஆன்டாரியோ காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். டொரண்டோ காவல்துறையிடமிருந்து கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் OPP இந்த விசாரணைகளை முன்னெடுத்ததாக தெரியவந்துள்ளது. தனது சமூக ஊடக பதிவுகளின் மூலமாக இந்த விடயத்தை பார்த்தி கந்துவேல் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த விசாரணை குறித்து அறிந்தபோது தான் ஆச்சரியமடைந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விசாரணையின் தன்மை குறித்து மேலதிக விவரங்கள் எதுவும் இதுவரை பகிரப்படவில்லை. ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் நகரசபை உறுப்பினரான பார்த்தி கந்துவேல் 2023 ஆண்டு இடைத்தேர்தலின் மூலமாக நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். நகரசபை உறுப்பினரான பார்த்தி கந்துவேலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து டொரண்டோ காவல்துறையிடமிருந்து ஒரு பரிந்துரையினை பெற்றதாக OPP விசாரணைகளின் ஆரம்பத்தில் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மேலதிகமான கருத்துக்களையோ விவரங்களையோ வழங்க முடியாதிருப்பதாக OPP-யின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கனடாவில் வேலையற்றோர் விகிதம் அதிகரித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 0.2% அதிகரிப்பினை வேலையற்றோர் விகிதம் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் கனடாவில் வேலையற்றோர் விகிதம் ஏப்ரல் மாதத்தில் 6 மாதங்களில் இல்லாத உச்சபட்சமான 6.9% தொட்டுள்ளது. கனேடிய புள்ளி விவர திணைக்களம் இந்த தகவலை கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. ஏப்ரல் மாதத்தில் முழுநேர வேலைவாய்ப்பு 0.3% குறைவடைந்ததாகவும் பகுதி நேர வேலைவாய்ப்பு 0.8% அதிகரித்ததாகவும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்தது. அமெரிக்காவின் வரிகள் வர்த்தக நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக தொழிலாளர் சந்தை பாதிப்புகளை தொடர்ந்தும் சந்தித்து வருவதாகவும் பலவீனமான நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சுமார் 18,000 தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பினை இழந்திருப்பதாகவும் அவர்கள் தொழில்களை தேட ஆரம்பித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த மாத வேலை இழப்பு மூலம் இந்த வருடத்தின் இதுவரையான 4 மாதங்களில் 3 மாதங்களில் வேலை இழப்புகளை தொழிற்சந்தை தொடர்ந்தும் சந்தித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. 2026 ஆண்டின் தொழிலாளர் சந்தைக்கு ஒரு சீரற்ற ஆரம்பத்தை இது ஏற்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இளம் கனேடியர்களிடையில் வேலையற்றோர் விகிதம் அதிகரித்து செல்வதாகவும் இது ஒட்டுமொத்த வேலையற்றோர் விகிதத்தை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 15 முதல் 24 வயதிற்குட்பட்ட கனேடியர்களுக்கான வேலையற்றோர் விகிதம் 0.5% அதிகரித்து 14.3% உயர்ந்தது. 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் தொழிற்சந்தையில் 67,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்ட போதிலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரையில் 1,12,000 வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஹாண்டா வைரஸ் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலில் சிக்கியிருந்த கனேடியர்கள் நாடு திரும்புகிறார்கள். கடந்த மாதம் MV ஹோண்டியூஸ் என்ற உல்லாச பயண கப்பலில் ஹாண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்டது. இந்த கப்பலில் இருந்த 4 கனேடியர்கள் விமானம் மூலம் நேற்றைய தினம் நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயணிகள் அனைவருக்கும் தொற்று அறிகுறிகள் எதுவும் இல்லை என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை கப்பலில் இருந்து இறங்கிய கனேடியர்கள் தமது கனேடிய பயணத்திற்கான விமானத்தில் ஏறும்போது பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்திருந்தார்கள். கப்பலில் இருந்த 4 கனேடிய பயணிகளை அழைத்து வருவதற்காக கனேடிய அரசாங்கம் ஸ்பெயின் நாட்டின் டெனிஃபி தீவிற்கு ஒரு விமானத்தை அனுப்பியிருந்தது. இந்த விமானம் கிபெக் மாகாணத்தின் செகுனி பெகோட்வில் விமான நிலையத்தில் தரையிறங்க உள்ளது. செகுனி பெகோட்வில் விமான நிலையம் கிபெக் நகரிலிருந்து சுமார் 2 மணி நேர தொலைவில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்து இவர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு செல்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுடைய வருகையினை மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இவர்கள் அனைவரும் 42 நாட்கள் வரை தொடர்ந்தும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என கூறப்படுகிறது. இந்த 4 பேருக்கும் நோய் அறிகுறிகள் இல்லை என தெரிவித்துள்ள மாகாண சுகாதார அதிகாரி போனி ஹென்றி கனடாவை வந்தடையும் நாளில் அல்லது தனிமைப்படுத்தப்படும் காலத்தில் பொதுமக்களுடன் தொடர்பில் இருக்க மாட்டார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தினார். 10 கனேடியர்கள் ஹாண்டா தொற்றுடன் தொடர்பில் இருந்திருக்கலாம் என கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இவர்களில் 6 பேர் கனடாவிலும் சொகுசு கப்பலில் 4 பேரும் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 3 பேர் ஆன்டாரியோ மாகாணத்தில் மற்றும் கிபெக் மாகாணங்களிலும் தமது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு நோய் அறிகுறிகள் எதுவும் தோன்றவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைவிட அல்பர்டாவில் 1 ஆன்டாரியோவில் 1 என கூடுதலாக 3 கனேடியர்கள் தொடர்பில் உள்ளூர் அதிகாரிகளால் பொது சுகாதார விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரொலன்ஸ் எனப்படும் குறைத்துண்ணிகளிடமிருந்து விலகியிருங்கள் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கனடாவின் தலைமை மருத்துவர் ஜோஸ் ருமேனர் தெரிவித்துள்ளார். ஹாண்டா வைரஸ் குறைத்துண்ணிகளை தாக்கும் ஒரு வகை தொற்று எனவும் அவை சில சமயங்களில் மனிதர்களுக்கு பரவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹாண்டா தொற்றால் 3 மரணங்கள் உட்பட 8 தொற்றுகள் பதிவாகியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான நெட்

எஸ்கின் ஸ்மித் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற மாகாண சபைக்கான வேட்பாளர் தேர்வில் தோல்வியடைந்துள்ளார். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் உள்ள ஆன்டாரியோ லிபரல் கட்சி உறுப்பினர்கள் எதிர்வரவுள்ள இடைத்தேர்தலுக்காக தமது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தார்கள். தொழிலதிபரான அஷோனுல் ஹபீஸ் இந்த நியமன தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். குவாட்ரியா ஜாக்சன், அஷ்னுல் ஹபீஸ், முகமதா நஸ்ரீன், நெட் எஸ்கின் ஸ்மித் ஆகியோர் வேட்பாளர் நியமனத்திற்கான இந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள். இந்த வேட்பாளர் தெரிவு ஆன்டாரியோ மாகாண லிபரல் கட்சியின் எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தக்கூடியது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பீச்செஸ்ட் ஈஸ்ட் சோக் தொகுதியின் பிரதிநிதியாக இருக்கும் லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நீட் எஸ்கின் ஸ்மித் ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடுவதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் மாகாண லிபரல் கட்சியின் சவுத் வெஸ்ட் இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக தெரிவித்திருந்தார். இந்த தோல்வியினை அடுத்து ஆன்டாரியோ லிபரல் கட்சி தலைமை பதவிக்கான முயற்சியினை தொடர்ந்தும் முன்னெடுக்க எண்ணியுள்ளாரா என்பதை நீட் எஸ்கின் ஸ்மித் தெளிவாக வெளிப்படுத்தவில்லை. இருந்த போதிலும் அஷ்னுல் ஹபீஸ் வெற்றி பெற்ற தேர்தல் முடிவுகள் குறித்து மேன்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். பதிவு செய்யப்பட்ட 1400 அதிகமான வாக்குகளில் 19 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியடைந்துள்ளதாக நேட் எஸ்கின் ஸ்மித் தெரிவித்தார். கடந்த வருடம் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் லிபரல் கட்சியின் சார்பில் குவாட்ரியா ஜாக்சன் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் லிபரல் கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கட்சி தாவல் காரணமாக ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் மாகாண இடைத்தேர்தல் ஒன்று தூண்டப்பட்டுள்ளது. இந்த தொகுதியின் மாகாண சபை உறுப்பினராக பதவி வகித்து வந்த ஆன்டாரியோ என்டிபி கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரான ஜோலி பேகம் அதிர்ச்சியூட்டும் வகையில் அந்த மாகாண சபை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகி அந்த தொகுதியினை வெற்றிடமாக்கினார். தனது பதவியில் இருந்து விலகிய ஜோலி பேகம் மத்திய லிபரல் கட்சியின் வேட்பாளராக நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதிக்கான மாகாண இடைத்தேர்தல் தேதியினை முதல்வர் டாக் ஃபோர்டு இதுவரை அறிவிக்கவில்லை. ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியின் மாகாண இடைத்தேர்தலை அறிவிக்க அவருக்கு ஆகஸ்ட் மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரையில் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான வேட்பாளர் வரும் பெயரிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் என்டிபி கட்சியின் வேட்பாளராக ஃபாத்திமா ஷபான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: திசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்கார்பரோவில் மோடர்ன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552 416-508-9552.
4: Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
8: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: குட் மார்னிங் கனடா, ஒலித்துக் கொண்டிருக்கிறது 7:30 நிமிடம்.

ஏழு மணி 35 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். இலங்கை செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு ஈழத் தமிழர்கள் சார்பில் தமிழ்த் தேசிய பேரவை தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது. ஈழத்தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளை நினைவுகூரும் வகையில் வருடம்தோறும் மே 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளாக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசாங்கம் தமது முதலாவது சட்டசபை கூட்டத்தொடரில் ஈழத்தமிழர் விவகாரம் குறித்த புதிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2013 தமிழக சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர் மீது நடைபெற்றது இன அழிப்பு என்றும் அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதையும் அந்த தீர்மானத்தை புதிய அரசாங்கம் வழிமொழிய வேண்டும் என்றும் தமிழர் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் புதிய அரசாங்கம் எடுக்கும் இந்த முனைப்பானது சர்வதேச குற்றவியல் விசாரணைகளை வலியுறுத்தி போராடி வரும் ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரும் பலத்தை சேர்க்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நாளை காலை 9 கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவருடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்தார். இது தொடர்பில் மேலதிக சட்ட விவகாரங்கள் குறித்து ஆராய்வதற்காக இன்று மாலை சட்டத்தரணிகள் குழு ஒன்று கூடி கலந்துரையாடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் வாக்கு மூலத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சேவிற்கு இந்த விசாரணைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இந்த வாக்கு மூலமானது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பலபந்தமாக பெறப்பட்டது என கபில சந்திரசேன நீதிமன்றில் ஏற்கனவே சத்திய கடிதாசி ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஒருபோதும் பிரச்சனைகளிலிருந்து தப்பி ஓடுபவர் அல்ல என்றும் நாளை ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் மனோஜ் கமகே கூறினார். இருந்தபோதிலும் பலவந்தமாக பெறப்பட்ட ஒரு சட்டவிரோத வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அழைப்பு விடுக்கப்படுமானால் அது பாரதூரமான விடயமாகும். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தாம் தயங்கப்போவதில்லை எனவும் அவர் கூறினார். இந்த விடயம் ஏற்கனவே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோத வாக்குமூலம் பயன்படுத்தி விசாரணைகளை நடத்துவது சட்டத்திற்கு முரணானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு இலங்கையினை தாக்கிய நிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியினை துரிதமாக நடைமுறைப்படுத்த இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்தன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா மற்றும் தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் சேந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்திய உயர்ஸ்தானிகர் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் இட்டுள்ள பதிவில் $450 மில்லியன் பெருமதியான நிட்வா சூறாவளிக்கு பின்னரான மறுசீரமைப்பு பொதியினை அமல்படுத்துவதை துரிதப்படுத்த இதன்போது இணக்கம் காணப்பட்டதாக கூறினார். கடந்த வருடம் நவம்பர் 27 இலங்கையை தாக்கிய நிட்வா சூறாவளி காரணமாக 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டதோடு 640க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தார்கள். இதன்போது இலங்கைக்கு முதன் முதலில் உதவிய நாடாக இந்தியா நவம்பர் 28 சாகர் பந்து எனும் நிவாரண சேவையை ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 23 இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் $450 மில்லியன் பெறுமதியான நிவாரண பொதியையும் அறிவித்தார். இதில் $350 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை அடிப்படையிலான கடன் வசதியாகவும் $300 மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடைகள் உள்ளடங்கும் வகையிலும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது தற்போது இலங்கையில் நடைமுறையில் உள்ள ஏனைய இருதரப்பு திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. வீடமைப்பு, சுகாதாரம், நீர்வளங்கள், உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பல இந்திய திட்டங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் நவீன நிதி சட்டகங்கள் மற்றும் சைபர் பாதுகாப்பு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இலங்கையில் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள மின்சார கட்டண அதிகரிப்பானது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தனது ஒழுங்குமுறை பணிகளை சரியாக செய்திருந்தால் தடுத்திருக்கக்கூடிய ஒன்று என மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்தது. அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ் தம்மிக்க ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது கடந்த பல வருடங்களாக ஆணைக்குழு தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தவறி வருவதாக குற்றம் சாட்டினார். இலங்கை மின்சார சபை மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றுக்கிடையே முறையான எரிபொருள் கொள்வனவு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுமாறு கடந்த 3 வருடங்களாக ஆணைக்குழு உத்தரவிட்ட போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார்.
இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க ஆணைக்குழு தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார். மின் உற்பத்திக்கான எரிபொருளை குறைந்த விலையில் கொள்வனவு செய்து சேமிப்பதற்கான போதிய வசதிகள் ஏற்படுத்த மின்சார சபைக்கு ஆணைக்குழு வழிகாட்டவில்லை எனவும், போதிய களஞ்சிய வசதிகள் இருந்திருந்தால் விலை உயரும் போது அதிக விலைக்கு எரிபொருள் வாங்குவதை தவிர்த்திருக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் நீண்டகால மின் உற்பத்தி திட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. குறைந்த செலவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்து ஆணைக்குழு உரிய கண்காணிப்பை செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்புக்கோட்டை மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களுக்கு இடையிலான யாழ்தேவி தொடரூந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக தொடரூந்து திணைக்களம் தெரிவித்தது. கொழும்புக்கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி ஒவ்வொரு வாரமும் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடரூந்து பயணங்கள் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடரூந்து பயணிக்கும். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த யாழ்தேவி தொடரூந்தானது குளிரூட்டப்பட்ட 4 முதல் வகுப்பு பட்டிகளை கொண்டிருப்பதாகவும் தொடரூந்து திணைக்களம் தெரிவித்தது. இந்த தொடரூந்துக்கான ஆசனங்களை முன்கூட்டியே பதிவு செய்யும் வசதிகளும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 102.7 காற்றலைகளில் ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45 நிமிடம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரீ பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச். 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட். 416-332-2989. Some conditions may apply.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

அனைத்துலக செய்திகள். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று ஆரம்பித்துள்ளது. இதில் தற்காலிக பேரவைத் தலைவர் கருப்பையா முன்னிலையில் முதல்வர் ஜோசப் விஜய் உட்பட பேரவையின் புதிய உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். தமிழக முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் நேற்று பதவியேற்றார். அதனையடுத்து தற்காலிக பேரவைத் தலைவராக சோழவந்தான் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் எம் வி கருப்பையாவை நியமிப்பதற்கான கோப்பில் முதல்வர் ஜோசப் விஜய் ஒப்புதல் வழங்கினார். ஆளுநர் மாளிகையில் தற்காலிக பேரவைத் தலைவராக கருப்பையாவிற்கு ஆளுநர் அருளிகர் நேற்று மாலை 4 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்விலும் முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் 17வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டம் இன்று காலை ஆரம்பித்தது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகம், திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளின் சார்பில் வெற்றி பெற்றிருந்த உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழுவாகவும், எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குழுவாகவும் தனித்தனியாக சட்டமன்றத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சபாநாயகர் உரைக்கு பின்பு முதல்வர் விஜய் உட்பட உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் புதிய திருப்பமாக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அருகருகே அமர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1967 திமுகவும் 1977 அதிமுகவும் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்றன. அதன் பின்னர் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இரு கட்சிகளும் மாறி மாறி ஆளும் கட்சியாகவும் பிரதான எதிர்க்கட்சியாகவுமே செயல்பட்டு வருகின்றன. இருந்தபோதிலும் நடைபெற்று முடிந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு புதிய அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த இரு கட்சிகளும் எதிர்க்கட்சியாக ஒரே வரிசையில் அமரும் நிலை தோன்றியுள்ளது. யுத்த நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகளுக்காக ஈரானிய அதிகாரிகளின் முன்மொழிவு குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் அந்த நாட்டின் செய்திகளின் அடிப்படையில் யுத்தத்தை நிறுத்துதல் மற்றும் பாதுகாப்பு உறுதிமொழிகளை ஈரான் கூறியுள்ளதாக தெரியவந்துள்ளது. யுத்தத்தை உடனடியாக முடிவிற்கு கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை அந்த நாடு மீண்டும் வலியுறுத்தியது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல்கள் அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறாது என்பதற்கான உறுதியான உத்தரவாதங்களையும் அது கூறியுள்ளது. தடை நீக்கம், ஹோமூஸ் நீரிணை தொடர்பிலான முன்மொழிவுகளில் அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஈரான் தெரிவித்தது. அமெரிக்கா தனது சில கடமைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் ஹோமோஸ் நீரிணையை ஈரான் நிர்வகிப்பது தொடர்பான அம்சங்கள் இதில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிப்பு விடயத்தில் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை 30 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என ஈரான் கூறியது. இதேவேளை அணுசக்தி திட்டம் குறித்து தற்போதைய நிலையில் பேச்சுவார்த்தைகளை நடத்த ஈரான் முன்வரவில்லை. சொத்துக்கள் விடுவிக்கப்பட்ட 30 நாட்களுக்கு பின்பு அணுசக்தி விடயம் போன்ற சிக்கலான மற்றும் ஏனைய பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கலாம் என ஈரான் பரிந்துரைத்துள்ளது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதை வெளிப்படுத்தினாலும் அனைத்து விடயங்களையும் ஒரே நேரத்தில் அணுகாமல் பகுதி பகுதியாக தீர்வு காண வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருக்கிறது. பொருளாதார தடைகள் மற்றும் சொத்துக்கள் விடுவிப்பு, அதன் பின்பு ஏனைய விவகாரங்கள் என்பது ஈரானின் நிலைப்பாடு என கூறப்பட்டுள்ளது. ஈரானுடனான போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்த சமாதான திட்டத்திற்கு ஈரான் வழங்கிய பதிலை தான் ஏற்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவி வரும் போர் சூழலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா அண்மையில் சில நிபந்தனைகளை முன்வைத்தது. இதற்கு ஈரான் தனது உத்தியோகபூர்வமான பதிலை வழங்கியது. இந்நிலையில் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார், ஈரானின் பிரதிநிதிகள் என்று அழைக்கப்படுபவர்களிடமிருந்து வந்த பதிலை இப்போது தான் வாசித்து முடித்தேன். அது எனக்கு பிடிக்கவில்லை. அதனை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விடயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என அவர் பதிவிட்டுள்ளார். ஈரானின் பதில் பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மூலம் இன்று வழங்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஜனாதிபதியின் இந்த அதிரடி பதில் காரணமாக போர் நிறுத்த முயற்சி பின்னடைவை சந்தித்துள்ளதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலை தோன்றியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீதான யுத்தம் ஆரம்பித்த சில வாரங்களே ஆகியுள்ள நிலையில் அமெரிக்காவின் ஏவுகணைகள் மற்றும் ஆயுத கையிருப்பு பெருமளவில் குறைந்திருப்பதாக ஜனநாயக கட்சியின் செனட்டரான மாக்கெலி கவலை வெளியிட்டுள்ளார். அரிசோனா மாகாணத்தைச் சேர்ந்த செனட்டர் மாக்கெலி CBS நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். யுத்தத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களின் அளவு மிக அதிகமானது எனவும், தற்போது அவை தீர்ந்து போயுள்ள நிலையில் ஆயுத கிடங்குகளை மீண்டும் நிரப்புவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் எனவும் அவர் எச்சரித்தார். ஆயுதங்கள் தீர்ந்து வருவது அமெரிக்க மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியுள்ளது எனவும், எதிர்காலத்தில் பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுடனோ அல்லது உலகின் வேறெந்த பகுதியிலோ மோதல் ஏற்பட்டால் அதனை கையாள்வதற்கு போதுமான ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் இல்லை என கெலி சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் அமெரிக்க அரசியலில் மிகப்பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளதோடு அரசாங்கத்தின் போர் வியூகங்கள் குறித்து கடும் விமர்சனங்களையும் தோற்று
தோற்றுவித்துள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சுதந்திரம் என்பது நாம் நினைத்ததை செய்வது மட்டுமல்ல, உண்மையான சுதந்திரம் என்பது கோபம் வரும்போது பொறுமையாக இருப்பதற்கான சுதந்திரம். யாராவது நம்மை கடுமையாக விமர்சிக்கும் போதும் அமைதியாக இருப்பதற்கான சுதந்திரம். தேவையில்லாத விடயங்களை வேண்டாம் என்று சொல்லும் சுதந்திரம். நம் மனதின் மீது நமக்கே சுதந்திரம் இல்லையென்றால் வேறு எந்த விதமான சுதந்திரத்தாலும் எந்த பயனும் நமக்கு கிடைக்காது. ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நாம் நமது செயல்களை உணர்ச்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தவாறு முன்னெடுக்கின்றோமா அல்லது முழுமையான சுதந்திரத்தோடு முன்னெடுக்கின்றோமா என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எஸ்எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 7 பாகி செல்சியஸாக இருக்கிறது. உடல்நிலை 5 இருக்கிறது. லேசான மழை தூறல் காலை வழியில் காணப்பட்டாலும் இன்று சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 12 பாகி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமையும் பிரகாசமான சூரிய ஒளியோடு கூடிய நாளாக இருக்கும். 13 பாகை கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும், இரவு பொழுதில் 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் இருக்கும். புதன்கிழமையும் முயல்கூட்டம் நிறைந்து மழையுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸ், 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழனும் 14 பாகை செல்சியஸ், முயல்கூட்டம் நிறைந்திருக்கும் நாளாகவும், 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்குரிய நாளாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை 18 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கும். சனிக்கிழமை 20 பாகை செல்சியஸாகவும், ஞாயிற்றுக்கிழமை 19 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். டொரண்டோ நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்தவேல் தான் ஆன்டாரியோ காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். டொரண்டோ காவல்துறையிடமிருந்து கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் OPP இந்த விசாரணைகளை முன்னெடுத்ததாக தெரியவந்துள்ளது. தனது சமூக ஊடக பதிவுகளின் மூலமாக இந்த விடயத்தை பார்த்தி கந்தவேல் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த விசாரணை குறித்து அறிந்தபோது தான் ஆச்சரியமடைந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விசாரணையின் தன்மை குறித்து மேலதிக விவரங்கள் எதுவும் இதுவரை பகிரப்படவில்லை. ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் நகரசபை உறுப்பினரான பார்த்தி கந்தவேல் 2023 இடைத்தேர்தலின் மூலமாக நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். நகரசபை உறுப்பினரான பார்த்தி கந்தவேலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து டொரண்டோ காவல்துறையிடமிருந்து ஒரு பரிந்துரையினை பெற்றதாக OPP விசாரணைகளின் ஆரம்பத்தில் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மேலதிகமான கருத்துக்களையோ விவரங்களையோ வழங்க முடியாதிருப்பதாக OPP-யின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் தமிழ்த் தேசிய பேரவை தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது. ஈழத்தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளை நினைவுகூறும் வகையில் வருடம்தோறும் மே 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளாக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசாங்கம் தமது முதலாவது சட்டசபை கூட்டத்தொடரில் ஈழத்தமிழர் விவகாரம் குறித்த புதிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2013 தமிழக சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர் மீது நடைபெற்றது இன அழிப்பு என்றும், அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதையும், அந்த தீர்மானத்தை புதிய அரசாங்கம் வழிமொழிய வேண்டும் என்றும் தமிழர் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் புதிய அரசாங்கம் எடுக்கும் இந்த முனைப்பானது சர்வதேச குற்றவியல் விசாரணைகளை வலியுறுத்தி போராடி வரும் ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரும் பலத்தை சேர்க்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் 17th சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று ஆரம்பித்துள்ளது. இதில் தற்காலிக பேரவைத் தலைவர் கருப்பையா முன்னிலையில் முதல்வர் ஜோசப் விஜய் உட்பட பேரவையின் புதிய உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். தமிழக முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் நேற்று பதவியேற்றார். அதனையடுத்து தற்காலிக பேரவைத் தலைவராக சோழவந்தான் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் MV கருப்பையாவை நியமிப்பதற்கான கோப்பில் முதல்வர் ஜோசப் விஜய் ஒப்புதல் வழங்கினார். ஆளுநர் மாளிகையில் தற்காலிக பேரவைத் தலைவராக கருப்பையாவிற்கு ஆளுநர் அருளேகர் நேற்று மாலை 4 பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்விலும் முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் 17th சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டம் இன்று காலை ஆரம்பித்தது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகம், திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளின் சார்பில் வெற்றி பெற்றிருந்த உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழுவாகவும், SP வேலுமணி தலைமையில் ஒரு குழுவாகவும் தனித்தனியாக சட்டமன்றத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சபாநாயகர் உரைக்கு பின்பு முதல்வர் விஜய் உட்பட உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் புதிய திருப்பமாக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அருகருகே அமர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1967 திமுகவும் 1977 அதிமுகவும் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்றன. அதன் பின்னர் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இரு கட்சிகளும் மாறி மாறி ஆளும் கட்சியாகவும் பிரதான எதிர்க்கட்சியாகவுமே செயல்பட்டு வருகின்றன. இருந்தபோதிலும் நடைபெற்று முடிந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு புதிய அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த இரு கட்சிகளும் எதிர்க்கட்சியாக ஒரே வரிசையில் அமரும் நிலை தோன்றியுள்ளது. யுத்த நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகளுக்காக ஈரானிய அதிகாரிகளின் முன்மொழிவு குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் அந்த நாட்டின் செய்திகளின் அடிப்படையில் யுத்தத்தை நிறுத்துதல் மற்றும் பாதுகாப்பு உறுதிமொழிகளை ஈரான் கூறியுள்ளதாக தெரியவந்துள்ளது. யுத்தத்தை உடனடியாக முடிவிற்கு கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை அந்த நாடு மீண்டும் வலியுறுத்தியது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல்கள் அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறாது என்பதற்கான உறுதியான உத்தரவாதங்களையும் அது கூறியுள்ளது. தடை நீக்கம், ஹோமூஸ் நீரிணை தொடர்பிலான முன்மொழிவுகளில் அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஈரான் தெரிவித்தது. அமெரிக்கா தனது சில கடமைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் ஹோமோஸ் நீரிணியை ஈரான் நிர்வகிப்பது தொடர்பான அம்சங்கள் இதில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிப்பு விடயத்தில் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை 30 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என ஈரான் கூறியது. இதேவேளை அணுசக்தி திட்டம் குறித்து தற்போதைய நிலையில் பேச்சுவார்த்தைகளை நடத்த ஈரான் முன்வரவில்லை. சொத்துக்கள் விடுவிக்கப்பட்ட 30 நாட்களுக்கு பின்பு அணுசக்தி விடயம் போன்ற சிக்கலான மற்றும் ஏனைய பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கலாம் என ஈரான் பரிந்துரைத்துள்ளது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதை வெளிப்படுத்தினாலும் அனைத்து விடயங்களையும் ஒரே நேரத்தில் அணுகாமல் பகுதி பகுதியாக தீர்வு காண வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருக்கிறது. பொருளாதார தடைகள் மற்றும் சொத்துக்கள் விடுவிப்பு அதன் பின்பு ஏனைய விவகாரங்கள் என்பது ஈரானின் நிலைப்பாடு என கூறப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: பாட்டுக்கரு பண்பலை கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தரேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: மீரஜி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: அட, கன்வீனியன் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோடன் ஃபின்ச், ஸ்கார்போரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
6: பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிருந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜெக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
7: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று காலை வேளையில் நாம் சிறப்பு அதிதி ஒருவரோடு சந்திக்கப் போகின்றோம். தொடர்ச்சியாக பல வருடங்களாக உடல் உள ஆரோக்கியத்திற்கான ஈ குருவி நடையை புதிய வெளிச்சம் மூலமாக நடத்தி கொண்டிருக்கின்றவர் நவஜீவன் ஆனந்தராஜ். வெறுமனே அது உடல் உள ஆரோக்கியம் என்பதை தாண்டி தாயகத்திற்கும் புலம்பெயர் தேசத்திற்கும் இடையிலான ஒரு உறவு பாலத்தை உருவாக்குகின்ற முயற்சியாகவும் இந்த ஈ குருவி நடைப்பயணம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாளிலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நடக்கின்ற அதே வேளை ஒரு விழிப்புணர்வை பல்வேறு துறை சார்ந்தும் பல்வேறு விடயங்களிலும் நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பையும் இந்த ஈக்குருவி நடை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வருடம் அதனுடைய நோக்கம் என்ன, அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நாட்கள் எப்படி அதில் இணைந்து கொள்ளலாம், இது போன்ற விவரங்களை அறிந்து கொள்வதற்காக புதிய வெளிச்சத்தின் இயக்குநர் நவஜீவன் ஆனந்தராஜ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் நவஜீவன்.
1: வணக்கம் ரமணன் அவர்களுக்கும் ஈஸ்டெஃபம் நேயர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி. இந்த வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. நேற்றைய தினம் ஈக்குருவி நடையின் இந்த வருடத்திற்கான பயணம் ஆரம்பித்திருக்கிறது. எத்தனை நாட்கள் நடைபெறப் போகிறது, இதில் இணைந்து கொள்வதாக இருந்தால் எப்படி இணைந்து கொள்ளலாம், இதன் நோக்கம் என்ன, இது போன்ற விடயங்களைத்தான் இந்த உரையாடலின் மூலமாக நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். முதலில் இந்த ஈக்குருவி நடை என்றால் என்ன, அது என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது?
1: ஈக்குருவி நடைபெறுவது 2020 இந்த கோவிட் முத்திய டைம் வந்து ஒரு ஏப்ரல் மாதம் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கப்பட்டிருந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை வந்து நாங்கள் சந்திச்சிருந்த நாங்கள் மன உளைச்சல எல்லாருக்கும் வேலை இல்லாமல் இருந்தது. வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து ஹஸ்பண்ட் மனைவிலேருந்து பிள்ளைகள்லேருந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஒன்று அவசரமாக தேவைப்பட்டது. அப்போ வந்து ஒரு 100 வர்க் பண்ண 10,000 ஸ்டெப்ஸ் பெர் டே படி வாங்குவோம்னு சொல்லி போட்டு அதே நேரம் நாங்கள் வந்து ஒரு ஒரு மென்டல் ப்ரெஷர் ஒன்று வரைக்கும் காலடிகள் மூலம் நடக்க வாங்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் உண்டு, அதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெண்ட் பண்ணி அந்த அந்த அங்கே தாயகத்தில் புனர்நிர்மாணத்தில் அது சம்பந்தமான ஒவ்வொரு வருஷமும் ஈடுபட நாங்கள். அப்போ இப்போ நாங்கள் 7 அதை தொடர்ந்து செய்கிறோம். இப்போ 100 60 10,000 ஸ்டெப்ஸ் பெர் டே நடை வந்து நீங்கள் அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். உலகம் முழுத்துலா உள்ள மக்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள். எங்கள்கிட்ட டிரெக்டாக வந்து நாங்கள் ஒரு அப்பை கொடுக்குறாங்க, அந்த அப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க நீங்கள் உங்களோட ஒவ்வொரு நாளுக்கான 10,000 ஸ்டெப்ஸ் எவ்வளவு போயிருக்கிறீங்கன்றத ஒரு மோட்டிவேஷனாக மெட்டாக்களோட கொம்பே பண்ணி நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்ரிடே கவுண்ட் பண்ணி கொண்டிருப்போம். எவ்ரி ஒன் கனடாவில் வந்து டிரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கணும் என்ற மோட்டிவேஷனாக அல்லட்ட டிரெக்டாக நீங்கள் இந்த எங்களோட ஒரு ஃபேஸர் அப்போண்ட டவுன்லோட் பண்ணினா உங்களோட வாட்ச் எல்லா விதமான வாட்ச்சோ கூகுள் வாட்சோ ஃபிட்பிட் வாட்சோ எல்லாமே அதோட சிங்க் பண்ணலாம், அல்லது உங்களோட செல்ஃபோனை சிங்க் பண்ணலாம், உங்களோட நீங்களே மானிட்டர் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம் ஒரு கலெக்டிவ் நெட்ஒர்க். அதே நேரம் இந்த வருஷம் எடுத்த நாங்கள் ஒரு தீமையும் நாங்கள் கொண்டு போவோம். அதன்
0: இந்த வருஷத்துக்கான துணிப்பொருள் அல்லது இந்த வருஷம் தாயகத்தோடான உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது?
1: நாங்கள் கடந்த 7 ஒரு இங்கே இருக்கிற மக்களையும் தாயகத்தையும் மிக கனெக்ட் பண்ணிக்கான ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு செயற்பாட்டு திட்டங்களை புதிய வெளிச்சம் வந்து செய்து கொண்டிருக்கிறது. அதை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறது. அங்கே இறங்கி கிரவுண்டில் ஒரு மாதம் போய் இறங்கி நின்று செயற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வருடம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்தினாங்க. தாயகத்தில் வடகிழக்கில் ஒரு போராட்டத்தில் தங்களை பங்களிப்பை வழங்கின உமன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணினோம். நிறைய இப்பவும் 15-17 பிறகும் அதை வந்து நாங்கள் ஒரு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸுக்குள்ள அவை இந்த இதுவள் வந்து கரைஞ்சு கொண்டு போகுது, அது இன்னும் பாதிக்கப்படுது, அதை எப்படி தண்டலாமண்டா காட்டி ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரிஸை வந்து எடுத்துக்கொண்டு வரலாமண்டு ஜோசிச்சம். அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து 17 பிறகும் நாங்கள் கொண்டு வந்த ஒரு எமோஷனலை கிரியேட் பண்ணுறது விட ஒரு பாசிட்டிவானதில் இப்படி கதைக்கலாம் பேசு பொருளாக நடக்கிற கைத்தொழில் அல்ல குடிசை கைத்தொழில வந்து அதுக்கான பர்ச்சேசிங் பவரை எப்படி நாங்க கொடுக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசினஸ் ஸ்டோரிஸை பற்றி கதைக்கலாம் அல்லது உரையாடலாம். வடகிழக்கு ரோல்ல உமனால போர்ல பங்களிப்பு செய்த உமன்ஸோ அல்லது விதோ பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட பெண்கள் இருந்த ஆளுமையில உட்படுத்தப்படுற பிசினஸ் இருந்த அதாவது முயற்சியாளர்கள் இருந்த உற்பத்திகளுக்கு எப்படி நாங்க ஒரு பர்ச்சேசிங் பவரை இப்ப பினான்சியலி சப்போர்ட் அண்ட் இல்லாமல் பர்ச்சேசிங் பவரை கொடுக்கலாம். பர்ச்சேசிங் பவர்னா பல விதமாக இருக்கலாம். அந்த வேல்யூடெட் பண்ணப்படலாம் அந்த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் நீங்க காசு கொடுத்து வாங்கலாம் அல்லது வேற யாருக்க வாங்கி கொடுக்கலாம் அல்லது தாயத்தில் உள்ள ஆட்கள் வாங்கலாம் அல்லது சந்தப்படுத்தப்பட்டது ஒரு குறுகிய இடத்துலதான் அதை சந்தப்படுத்தப்படுதுன்னா அது எப்படி விஸ்தீர்ணப்படுத்தப்பட்ட ஒரு ஐடியா கொடுக்கலாம் அல்லது மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சரை ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்டா எப்படி மாத்துறதுக்கான வேல்யூ அடிஷன் செய்யலாம். இப்படியான உரையாடலை ஆரம்பிக்க அதுல ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற பிசினஸ் லீடர்ஸும் வந்து அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். செய்யாம இன்னும் அடுத்த லெவலுக்கு இருக்கிறாக்களையும் வந்து ஒரு ஒரு ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது அப்ப அந்த ஒரு உரையாடலை தான் இந்த 60 நாளும் இந்த வருஷ தீமாக எடுக்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: எப்படி இந்த ஈக்குருவி நடைப்பயணத்தில் புதிதாக இணைந்து கொள்கின்றவர்கள் தங்களை சேர்த்துக் கொள்ள முடியும், அது எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது அல்லது அவர்களுடைய பெறுபவர்கள் எப்படி பகிர்ந்து கொள்ளப்படுகிறது, அதில் உங்களுடைய அந்த குடும்பத்தில் இணைந்து கொள்வதன் மூலமாக என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றியும் கூறினால் சிறப்பாக.
1: ஓகே, இதுக்கு ஒரு நாங்கள் ஸ்பெஷல் அக்கௌண்ட் நாங்கள் வாங்கி கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் பேசர் அப்பண்டு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி அது எங்களுக்கான ஈக்குரிக்கான ஒரு கோட் ஒன்று இருக்கு, ஈக்குரி ஸ்டெப். அந்த கோடை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அதை போட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் காலமா வந்து காலமா மார்னிங் 6 இருந்தோ அல்லது 5 or 4 o'clockல இருந்து உலகம் முழுத்துல அவளாக 24 hoursக்குள்ள ஒர்க் பண்ற 10,000 ஸ்டெப் தான் கல்குலேட் பண்ணப்படும். முடிவில் நாங்க சர்டிபிகேட் ப்ரோக்ராம் ஒன்று செய்யிருந்தாங்க அல்லது கிஃப்டட் ப்ரோக்ராம் ஒன்று செய்யிருந்தாங்க. எவ்ரிடே 10,000 ஸ்டெப்ஸையும் மேற்பட்ட இவ்வளவு பேர் 10,000 டார்கெட்டா இருக்கும். சில பேர் 7,000, 8,000, 9,000 எல்லாம் அனுப்பினம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த 80% ஆஃப் பீப்புள் வந்து 10,000 அப்பா தான் கூட இருப்பினம். அவையே மானிட்டர் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க. அப்ப எல்லாருமே எல்லா ஸ்டெப்ஸையும் பார்க்கலாம், ஓவர் த அக்கௌண்ட்ஸ்ல போனா பார்க்கலாம். அது ஒரு ஃப்ரீயான ஆப் தான், நாங்க பே பண்ணி கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட்ல இருக்க பே பண்ணி தான் நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஏன்னா எங்களோட கம்யூனிட்டி வந்து ஒரு ஹெல்த்திய நோக்கி பற்றி ஒரு உரையாடல் ஆல்வேஸ் இருக்கணும். ஹெல்த்தி தான் இப்ப மைண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து நேரடியா அஃபெக்ட் பண்றது ஹெல்த்தா நாங்க இருக்கணும்ன்றது. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது ஹெல்த்தியா இருக்கிற மூலம் கேரி ஆன் பண்றதுக்கான தான் இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்றோம். அப்ப சிம்பிள் வேல நீங்க இந்த ஆப்ல ஜாயின் பண்ணணும், அல்லாட்டா எங்களுக்கு போன் அடிச்சு 4162728543 எனக்கு போன் அடிச்சு எப்படி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல எங்களோட கனெக்ட் பண்ணி வேலை செய்யலாம்ன்றதை, எப்படி இந்த ஆப்ல ஜாயின் பண்ணி இந்த ஸ்டெப்ல ஜாயின் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ்ல இருந்து தொடர்ச்சியாக எங்களோட ஒர்க் பண்றாக்களே கணக்கு பேர் இருக்கணும். ஈவன் ஸ்ரீலங்கால கூட இருக்கணும். அவை வந்து அந்த நாட்டு இந்த 24 hoursக்குள்ள தான் இந்த ஸ்டெப்ஸை வந்து கல்குலேட் பண்ணப்படும். அப்ப நாங்க கூட என்கரேஜ் பண்றது ஏர்லி மார்னிங் ஒர்க்கை என்கரேஜ் பண்றாங்க. அப்ப அதை பற்றி அவேர்னஸ் உரையாடல் வந்து அவைக்கு கொடுத்து கொண்டே இருப்போம், ஹெல்த் செமினார்களை நடத்தி கொண்டிருப்போம்.
0: ஆகவே 416-272-8543 வழியாக நீங்கள் இந்த நவஜீவன் அழைத்து இந்த நடைப்பயணத்தில் இணைந்து கொள்ள முடியும். 416-272-8543 அழைப்பதன் மூலமாக நீங்களும் இந்த 60 பயணத்தில் உங்களையும் சேர்த்துக் கொள்ள முடியும். ஒரு உடல் உள ஆரோக்கியத்திற்கானது மட்டுமின்றி தாயகத்தை நோக்கிய புலம்பெயர் மக்களின் உறவுச் சங்கிலி அறந்து விடாமல் பாதுகாக்கின்ற ஒரு முயற்சியாகவும் தொடர்ச்சியாக ஒரு வருடமும் இந்த ஈக்குருவி நடைப்பயணம் நடைபெற்று வருகிறது. இந்த வருடத்தின் நடைப்பயணம் ஆரம்பித்திருக்கிறது. ஆர்வமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். நன்றி நவஜீவன், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒரு புலத்தில் பேசிக் கொள்வோம்.
1: நன்றி ரமணன். நன்றி வணக்கம்.

0: 8:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் டிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்பிரதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் பல்வேறுபட்ட காப்பிரதிகள், பல்வேறு தேவையுடையவர்களுக்கான காப்பிரதிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். குழந்தைகளுக்கான காப்பிரதி குறித்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய, இள வயதில் இருக்கக்கூடிய டீன்ஸுக்கான காப்பிரதிகள் ஏதாவது இருக்கிறதா? அவர்களுக்கான விசேட ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை பற்றி கூற முடியுமா?
1: டீனேஜ் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து இன்றியமையாத ஒரு தேவையாக, காலத்தின் கட்டாயத்தின் ஒரு தேவையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் இன்று இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள் மிகவும் குறிப்பாக வயது 11-12 தொடக்கம் 20 வரை உள்ள பிள்ளைகள் வந்து ஹைஸ்கூல் அப்படியான இடங்களில் வந்து பல நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் வந்து சில தீய பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுத்தப்படுகின்றார்கள். மிகவும் பிரதானமாக வேப்பிங், ட்ரக்ஸ் அந்த மாதிரி. அப்போ அப்படியான இருக்கக்கூடிய பிள்ளைகளின் இன்சூரபிலிட்டி வந்து இப்படியான பழக்கங்களினால் இல்லாமல் போகின்றது. அது வந்து லாங் டேர்மாக அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு உருவாக ஒரு விடயமாக அமைகின்றது. அதனால் பெற்றோர்களியாக நாங்கள் இன்சூர் தேர் இன்சூரபிலிட்டி, அவர்களுடைய இன்சூரபிலிட்டியை இன்சூர் பண்ணுவதற்காக ஆவது ஒரு அவர்களுக்கு காப்புறுதி, அதாவது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் ஆக இருக்கட்டும், அப்படியான காப்புறுதியை செய்வது வந்து காலத்தின் கட்டாயமாகவே அது நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது வந்து பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸா என்று ஒரு சென்டிமெண்டல் குவஸ்டனை விட்டு அவர்களுடைய லாங் டேர்ம் பிளானை மனதில் கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக இந்த காப்புறுதி வந்து மிகவும் மிகவும் ஒரு இன்றியமையதாக அமைகின்றது. ஸோ கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 500,000 கவரேஜை வந்து ஒரு 13 வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு வாங்குவதற்கு வெறும் $20 மந்த் கோஸ்ட் பண்ணுகின்றது. அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு $29 ஆக இருக்கின்றது. ஸோ அதாவது வந்து வெறும் $20 a month உடன் 500,000, அதை 1,000,000 வாங்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு $35 மந்த் மட்டும், இல்லாட்டி ஆணாக இருக்கும் பொழுது $50 a month ஆக அமைகின்றது. ஒரு 1,000,000 கவரேஜை $35 a month-க்கு வாங்குவது இன்றியமையதாக அமைகின்றது. கிரிட்டிக்கல் இல்னஸ் என்று வரும்பொழுது வெறும் $24 a month-உடன் 100,000-க்கு பெறுமதியான கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக் என்று சொல்லி 26 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய ஒரு லிவிங் பெனிஃபிட்ஸை வாங்க முடியும். இது தவிர அவர்களுக்கான ஒரு கேஷ்பேக் ஆன பாலிசி கூட வாங்க முடியும். அவர்கள் ஒரு 40 வயது வரும் பொழுது அவர்களுக்கு மேற்படிப்புக்காக, இல்லாட்டி அவர்களுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் போடுவதற்கு கேஷ்பேக் பெறக்கூடிய கேஷ்பேக் பாலிசிஸ் கூட இருக்கின்றது. எனவே ஒரு இளம் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயமாகவே இது பார்க்கப்படுகின்றது.
0: உங்களுடைய வீட்டிலும் 13 வயதில் குழந்தைகள் இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய காப்புறுதியை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
1: கழிவுகள்
0: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
1: 200
0: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
2: ஹரி.சிபிஏ.சிஏ. சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
5: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-216-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின். 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
6: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் லீஸ்ட் எஃப்எம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை நூடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் ஒரு நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதிய அழகான நாளை நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் குறைந்தளவில் இருக்கின்றது என்றாலும் ஒரு உற்சாகமான திங்கட்கிழமையின் காலை பொழுது ஒரு மெல்லிய குளிரும் கூட சேர்ந்திருக்கின்ற ஒரு காலை வேளை. 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. இந்த நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 மே மாதத்தின் 11 திகதி திங்கட்கிழமையின் காலை வேளை. இன்றைய நாள் மே 11 திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், சில நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவரட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

9:06 நேற்று நாளின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். உற்சாகமான திங்கட்கிழமையின் காலை பொழுது இந்த வேளையில் ஒரு அழகான சிந்தனையையும் பார்க்கலாம். வயது என்பது உடலுக்கு மட்டும்தான், மனதுக்கு அல்ல. மனதை இளமையாக வைத்துக் கொண்டால் மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழலாம். எல்லோருக்கும் வயது போய்கொண்டுதான் இருக்கும் கண்டிப்பாக. இருந்தாலும் எப்படி நாங்கள் இளமையாக எங்களது மனதை வைத்துக் கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு முயற்சித்தலின் மூலமாக வாழ்க்கையை முழுவதும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழலாம். வயது போகின்றதே என்று சொல்லியதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். எதுவுமே மாறப்போவதில்லை. மேலதிகமான சிக்கல்களை எங்களது மனதுக்கும் உடலுக்கும் நாங்கள் கொண்டு வந்து அந்த வயதாவதையும் கூட நாங்கள் விரைவாக்கி விடுகின்றோமே தவிர அதன் மூலமாக எங்களுக்கான சாதகமான எதுவுமே வந்து சேரப்போவதில்லை. எனவே வயதாகின்றது என்று சொல்லி நாங்கள் அது தொடர்பாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் எப்போதும் எங்களது மனது இளமையாகவே இருக்கின்றது. என்ன வயதானாலும் நாங்கள் இதையெல்லாம் செய்வோம், இதையெல்லாம் எங்களால் முடியும் என்று சொல்லி உற்சாகமாக இளமையாக நாங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சித்தல் அவசியம் என்பதைத்தான் இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே வயதாகின்றது என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் வயது உடலுக்கு மட்டும்தான், எங்களது மனதை நாங்கள் எப்போதும் இளமையாகவே வைத்துக் கொள்வோம் என்பது தொடர்பாக நாங்களும் முடிவெடுத்து அதனை செயற்படுத்துகின்ற போது நாங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம், இந்த வாழ்க்கையை வாழுகின்ற காலம் வரைக்கும் என்பதைத்தான் அழகான இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. வயது என்பது உடலுக்கு மட்டும்தான், மனதுக்கு அல்ல. மனதை இளமையாக வைத்துக் கொண்டால் மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை இன்றைய நாளின் காலையை சிந்தனையாக சொல்லிக் கொள்ளலாம். 8 வெப்பநிலை, 6°C நாங்கள் உணர்கின்றோம். முகில் அதிகம் இருக்கின்றது என்று சொன்னாலும் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க தொடங்கியிருக்கின்றோம் காலையில் இருந்தே. இன்றைக்கு வந்து வெளிச்சம் இருக்கக்கூடிய பகல் பொழுதுதான் தொடரும் என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. முகில் கூட்டங்களும் வானத்தில் இருக்கலாம். அதிலும் இனி கொஞ்சம் முகில் கூட்டங்கள் விலகி சூரிய வெளிச்சத்துக்கான அதிக வாய்ப்புகள் ஒரு 12 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு பிறகு மீண்டும் முகில் இருக்கும். ஆனாலும் சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருக்கும். சூரியன் வரைகின்ற வரைக்கும் மழைக்கான சாத்தியங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் மலைமுகிலையும் கூட கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பல இடங்களிலும். இன்றைய நாளின் சூரிய அஸ்தமனம் 8:30 இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சூரியன் அஸ்தமிக்கின்ற அந்த நேரம் வந்து இப்போது 8:30 எட்டியிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே 8:30 வரைக்குமே சூரிய வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடிய சாத்தியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் கூறலாம். வெப்பநிலை உயர்வாக இன்றைய தினம் 11°C தான் இருக்கும். 10°C நாங்கள் கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய நாளில். தொடர்ந்து வருகின்ற நாட்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வாரம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதைப் போல அதிக அளவில் வெப்பநிலை உயர்வை கொண்டு வராது. மழைக்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன. நாளைய தினம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சொல்லி பார்த்தால் 11, 12 உணரப்படும். காலை மதியம் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். மாலை பொழுதிலிருந்து மழை தூர தொடங்கலாம். மாலையில் 3 mm அளவிலான மழை, இரவு வேளை 10 mm வரையிலான மழையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். வருகின்ற நாளை தினம்தான் இரவு வேளை. தொடர்ந்து புதன்கிழமை காலையிலும் கூட 5 mm வரையிலான மழையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். மதிய பொழுதில் இடியுடன் கூடியதாக அந்த மழை இருக்கும், 3 mm வரைக்கும். ஆனால் சூரிய வெளிச்சத்தையும் கொஞ்சம் நாங்கள் காணலாம். மதிய மாலை பொழுதுகளில் வெளிச்சம் தென்பட தொடங்கும். 13 வெப்பநிலை, 11 உணரப்போகின்றோம் புதன்கிழமை. வியாழக்கிழமை 13, 11 உணரப்படும். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கலாம். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 16 வரை. மீண்டும் வெப்பநிலை உயர்ந்து 16 உணரப்போகின்றோம். அடுத்த வார இறுதிதான் சந்தோஷமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு 18 தொடுகின்றது. சனிக்கிழமை 17, ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் வெப்பநிலையாக உடல்நிலையாகவும் பெறப்போகின்றோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெப்பநிலை உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் தொடர்ந்து சொல்லப்படுகின்றன. ஒரு 15 அதிகமாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அடுத்த வார இறுதிக்கு பிறகு என்பதைத்தான் இந்த வேளையில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. காலநிலை தொடர்பாக 9:10 ஈஸ்டர் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமையின் காலை வேளை.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 மணி முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும் May 21 வியாழன் காலை 11 மணி முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
9: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
11: Your favorite music.
12: On your favorite station. 102.7.
13: It's East FM.

நேற்று இன்று நாளை ஒடுங்கிணைந்திருக்கிறீர்கள். நேரம் காலை 9:23 திங்கட்கிழமையின் உற்சாகம் நிறைந்திருக்கின்ற காலை பொழுது. இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தால் தாமதங்கள் சற்று குறைவாக இருக்கின்றது. 401 வெஸ்ட்பவுனை பொறுத்தளவில் டிவிபி வரைக்கும் அதிக தாமதங்கள் இல்லாமல் நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். விக்டோரியா பார்க்கிலிருந்து டிவிபி மற்றும் 404 அதனை அண்மித்த பகுதியில்தான் தாமத நிலைமைகள் சற்று அவதானிக்கப்படுகின்றன. லெஸ்லி ஸ்ட்ரீட்டிலிருந்து பேவியூ வரைக்கும் கலெக்டர்ஸ் தாமதங்களை கொண்டிருக்கின்றது. அதுக்கு பிறகும் கூட குறைந்த தாமதங்கள் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் பாதஸ்ட் வரைக்கும் நடிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. அதன் பின்பு கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலும் கூட தாமதங்களை அவதானிக்க முடிகின்றது. மார்டின் கோ ரோடு வரைக்கும் தாமதங்கள் தொடர்ந்திருக்கின்றன. அதில் மிஸ்லிங்டன் அவென்யூவை அண்மித்த பகுதியில் வாகன நெரிசல்கள் சற்று அதிகம் இருக்கக்கூடிய நிலைமையும் இப்போது காணப்படுகின்றது. 401 ஈஸ்பவுனை பொறுத்தளவில் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் சற்று அதிகமாக இருக்கின்றன. கிப்ளிங் வரைக்கும் தாமத நிலைமைகளை அதிகம் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இடையிடையே சற்று தணிந்தாலும் அதிக வாகன நெரிசல்கள் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. பாதஸ்ட் பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் மீண்டும் தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றன. 404 சவுத் பவுனை பொறுத்தளவில் ஃபின்ச்சுக்கு முன்னரே அதிக வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றது. தொடர்ச்சியாகவே நீண்ட தாமதங்கள் நிலவுகின்றது 404 சவுத் பவுனில். அதுவும் ஷெப்பர்ட்டிலிருந்து 401 வரைக்கும் கடுமையான வாகன நெரிசல்களையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளை இப்போது எதிர்பார்க்கலாம். டிவிபி சவுத் பவுனிலும் கூட 401 தாமதங்கள் ஆரம்பித்து யோக்மில்ஸ் ரோட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் அதிகமாகவும் அதுக்கு பிறகு குறைந்ததாகவும் கூட காணப்படுகின்றது. தாமதங்களை தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். எக்லிங்டன் பகுதியிலிருந்து யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்தளவு வாகன நெரிசல்களை டிவிபி நோத் பவுனும் கூட இந்த பொழுதில் கொண்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கலாம். இன்றைக்கு 11 எங்களுக்கு எல்லாமே அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் என்று ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஈகோ, அகங்காரம், அது தொடர்பான ஒரு முக்கியமான நாள் என்று வேர்ல்டு ஈகோ அவேர்னஸ் டேயாக இன்றைய நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் நிச்சயம் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு சம்பவமாகத்தான் இருக்குமானால் அதை நாங்கள் எங்களது அகங்காரத்தை உடைத்து போடக்கூடிய அல்லது அதனை சோதிக்கக்கூடிய ஒரு தருணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். சாதாரணமான ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு அவமானமாகவும் கூட கருதி விடுகின்றோம். இதன் காரணமாக ஒரு பிரச்சனை, ஒரு உறவு முறிவு, பெரிய ஒரு சண்டை என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் நாங்களாகவே காரணங்களை உருவாக்கி விடுகின்றோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதை சொல்லுகின்றது இன்றைய நாள். எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாங்களே உருவாக்கி கொள்ள கூடியவையாகத்தான் பெரும்பாலும் இருக்கின்றன என்பதை சொல்லுகின்றது இன்றைய தினம். வேர்ல்டு ஈகோ அவேர்னஸ் டே ஆக இன்றைய நாளை நாங்களும் கூட கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துக்கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. அகங்காரம் உள்ளவருக்கு ஆனந்தம் கிடையாது என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுவதுண்டு. இந்த அகங்காரத்தை யாரால் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிகின்றதோ அல்லது அதனை ஒழிக்க முடிகின்றதோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனிதர்களாக உலாவரக்கூடியதாக இருக்கும். சமூகத்தில் அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், நல்ல உறவுகள் எல்லாம் நீடித்து நிலைக்குமானால் மாறாக இந்த அகங்காரம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் நிறைய உறவு சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகின்றார்கள். அறியாமை அதன் மூலமாகத்தான் பெரும்பாலானவர்களுக்கு இந்த அகங்காரம் அதிகம் இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் சிறந்தவன் என்பது தொடர்பான ஒரு கர்வமும் கூட இருக்கக்கூடியவர்கள் அதிகமான அகங்காரம் கொண்டவர்களாகவும் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உறவுகளில் விரிசல், மன அமைதியின்மை, நிறைய இழப்புகள் என்று சொல்லி வாழ்க்கையில் எதிர்மறையான சிக்கல்களை நாங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை பெரும்பாலும் இந்த அகங்காரம் வந்து கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே அது இருக்கின்றது, அது நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்து கொள்கின்ற போதுதான் அதை நாங்கள் விடுவதற்கான அல்லது அதை இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கலாம். எனவே அதை சொல்லுகின்றது இன்றைய நாள் வேர்ல்டு ஈகோ அவேர்னஸ் டே என்பதையும் கூட இந்த பொழுதில் கூறிக்கொள்ளுகின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை 9:27 இருக்கின்றது.

0: பாட்டு நால விஷயம்
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

அன்புள்ள பாத்திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:40 நிமிடம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அகங்காரம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. மனிதர்களிடையே அவர்கள் பிறக்கின்ற போதே அந்த அகங்காரம் தலை தூக்க தொடங்கும். ஆனால் அது வயது கொஞ்சம் கொஞ்சம் வயது வருகின்ற போதுதான் அதன் முழுமையான குணத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். வயதாகின்ற போது இந்த அகங்காரம் எங்களிடமிருந்து சற்று விலகி செல்லும் என்று சொன்னாலும், அதுவரை காத்திருந்தால் நாங்கள் வாழ்க்கையின் இனிமையான பல பகுதிகளை இழந்து விடுவோம் என்பதுதான் இங்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. இந்த அகங்காரம் எங்களுக்குள்ளே நிறைந்திருந்தால் பிறரை நாங்கள் அலட்சியம் செய்வோம். அவர்களுக்கான மதிப்பை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு நினைப்பு கண்டிப்பாக எங்களுக்குள் நிறைந்திருக்கும். கண்களில் வெறுப்பும் மனதில் பொறாமையும் எப்போதும் நிறைந்திருக்கும். மற்றவர்களது கருத்துக்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கவே போவதில்லை. வார்த்தையில் பணிவே இருக்காது. ஒருபோதும் முகத்தில் மலர்ச்சி இருக்கப் போவதில்லை. முன்பின் யோசிக்காமல், ஒரு காரியத்தின் விளைவை உணராமல், சூழ்நிலையை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் சவால் விடக்கூடியவர்களாகவும் இருப்போம். அகங்காரம் நிறைந்திருப்பவராக இருந்தார். பதிலுக்கு பதில் மற்றவர்களுக்கு கொடுக்காவிட்டால் மனம் கொதிப்படைந்து கொண்டே இருக்கும். எப்போதும் அதை கொடுத்து விட்டால்தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பிறர் வேதனைகளை பொருட்படுத்தவே போவதில்லை. அன்பு என்பது அறவே அவர்களது மனதில் இருக்கவும் போவதில்லை. தான் செய்வதே சரி என்ற ஒரு நிலைதான் எப்போதும் இருக்கும். அகங்காரம் தொடர்ந்து இருக்கின்ற போது அது மனிதர்களிடையே நிலவக்கூடிய ஒற்றுமையை பிரிக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையை எப்போதும் உதாசீனப்படுத்தி எங்களுக்கு எப்படியெல்லாம் சாதகமாக நிலைமையை மாற்றிக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாமே நாங்கள் அந்த நிலைமையை சாதகமாக்கிக் கொள்வதற்கான முயற்சியிலேயே எப்போதும் ஈடுபட்டிருப்போம். சிரிப்பை நாங்கள் மறந்து போவதற்கான வாய்ப்பை அகங்காரம் கொண்டு வந்து சேர்க்கும். சிந்திக்கக்கூடிய ஒரு தகுதியையும் கூட அது இழக்க வைக்கும். இத்தனை பிரச்சனைகளையும் எங்களுக்கு தரக்கூடிய அந்த அகங்காரம் வந்து ஒரு பூதத்தை போன்றது என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பூதத்தின் சாயல் எங்களது முகத்திலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தென்படத் தொடங்குமாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனிதராக நாங்கள் மாறுகின்ற போது எங்களிடமிருந்து ஏனைய மனிதர்கள் சற்று விலகி செல்லத்தான் போகின்றார்கள் என்பதுதான் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிருபானந்த வாரியார் வந்து இந்த அகங்காரம் தொடர்பாக என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், தேனில் மூழ்கி இறக்கும் வண்டை போல் ஆணவம் கொண்ட மனம் தான் என்கின்ற அகங்கார மாயைக்குள் அகப்பட்டு தன்னுடைய அழிவை தானே தேடிக் கொள்ளுகின்றது. இந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. எனவே இந்த தேனை குடிப்பதற்கு அந்த வண்டுகள் வருகின்ற போது அதில் அவை இன்பம் காணுகின்றன. கொஞ்ச நேரம் அந்த தேனை குடிக்கும் மட்டும் அதுக்கு அந்த சுவை வந்து பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனாலும் அதில் அது மூழ்கி விடுகின்ற போது முழுமையாகவே இறந்து போகத்தான் அந்த வாய்ப்பு அங்கு உருவாகி விடுகின்றது. அதே மாதிரி தான் இந்த ஆணவம் அது தரக்கூடிய ஒரு சில சுவையையும் கூட நாங்கள் இடையிடையே சுவைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அப்படியே நாங்கள் இந்த ஆணவத்துக்குள் மூழ்கி போகின்றோமாக இருந்தால் அது எங்களுக்கான அழிவைத்தான் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. ஆசையை வயப்பட்ட மனமானது பற்றுதலில் சிக்குண்டு ஏமாற்றத்தை எதிர்கொள்ளும் போது வன்மத்தையும் வெறுப்பையும் தான் பிரதிபலிக்கின்றது என்பதை கிருபானந்த வாரியார் சொல்லுகின்றார். ஒரு சொற்பொழிவில் அவர் கூறியிருக்கின்ற ஒரு சம்பவம், ஒரு நண்பரோடு அவர் தோட்டத்து பாதையில் நடந்து கொண்டிருந்தாராம். அப்போது அந்த வழியில் தென்பட்ட நிலத்தில் பயிர்கள் நன்றாக செழிப்பாக விளைந்திருக்கின்றன. அந்த நிலம் வந்து அந்த நண்பருடையதுதான் என்று சொல்லி அந்த கிருபானந்த வாரியாருக்கு தெரியுமா? எனவே அந்த நிலத்தை பார்த்து அவர் மகிழ்ச்சியோடு சொல்கின்றார், அந்த நிலம் மிகவும் அழகாக இருக்கின்றது, பயிர்கள் நன்றாக செழித்து வளர்ந்திருக்கின்றது என்று சொல்லி மிக மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கின்ற அந்த கிருபானந்த வாரியாரை பார்த்து அவரது நண்பர் சொல்லுகின்றாராம், இந்த நிலத்தில் பயிர் விளைந்திருக்கின்றது தொடர்பாக எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. 3 மாதத்திற்கு முன்னால் தான் இந்த நிலத்தை நான் வித்துவிட்டேன். இப்போது இது விளைந்தால் என்ன, விளையாட்டு என்ன என்று சொல்லி கடுப்போடு சொல்லுகின்றார். கிருபானந்த வாரியார் அந்த ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி ஒரு விளக்கத்தையும் கூட கொடுக்கின்றார். இந்த நிலம் 3 மாதங்களுக்கு முன்பு அவர்ந்த நண்பருடையதாக இருந்திருக்கின்ற போது அதில் பயிர்கள் விளைந்திருப்பதை பார்த்து அவர் பல தடவை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இப்போது அவரால் மகிழ முடியவில்லை என்றால் அது தனக்கு சொந்தமானது அல்ல.
என்றொரு நினைப்பு அவரது மனதை நிறைத்திருக்கின்றது. என்னுடைய நிலமாக இருந்தாலும் சரி, எனது நிலமாக இல்லை என்று சொன்னாலும் சரி, விளைந்திருக்கின்ற செழிப்பாக இருக்கின்ற அந்த பயிர்களை பார்த்து அவரால் ஏன் மகிழ்ச்சியை பெற முடியவில்லை என்று சொல்லி கேட்டார். அதுக்கான பதில்தான் இந்த அகங்காரம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எல்லாம் எனதாக இருக்க வேண்டும், இந்த மகிழ்ச்சியோ அல்லது ஒரு செழிப்போ அல்லது ஒரு பெரிய விடயமோ என்னுடையதாக மட்டுமே இருக்க முடியும் என்பது தொடர்பான ஒரு நினைப்போடுதான் அகங்காரம் கொண்டவர்கள் எப்போதும் இருப்பார்களாம். எனவே அவர்களுக்கு மற்றவர்களுடைய அந்த ஒரு வெற்றியையோ அல்லது ஒரு முன்னேற்றத்தையோ பார்த்து மகிழ முடியாத ஒரு நிலைதான் எப்போதும் இருக்கும். இது தொடர்பான ஒரு எரிச்சலும் ஒரு கடும் கோபமும் மனதில் எப்போதும் நிறைந்திருக்கக்கூடியவர்களாகத்தான் அகங்காரம் இருப்பவர்கள் பெரும்பாலும் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு கிருபானந்த வாரியார் ஒரு சிறிய சம்பவத்தின் மூலமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு இன்னும் ஒரு குட்டி கதையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஒரு வருடம் மட்டுமே திருமணமாக இருக்கின்ற தம்பதிகள் வந்து தங்களுக்குள்ளே நடைபெறக்கூடிய தொடர் சண்டைகள் மூலமாக இருவரும் பிரிந்து செல்வதற்கு முடிவெடுக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு என்ன காரணத்தினால் நாங்கள் பிரிகின்றோம் என்றே தெரியவில்லை. சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கின்றது. ஆனாலும் கூட தொடர் சண்டை, தகராறு, வாய்ப்பேச்சுக்கள் எல்லாமே அதிகமாக அவர்களிடையே இருப்பதன் காரணமாக ஒரு மதகுருவிடம் போய் அவர்கள் ஆலோசனை கேட்கின்றார்களாம். இப்போது அந்த மதகுரு சொல்லுகின்றார், ஒரு வருடம் மட்டுமே திருமணமாக இருக்கின்றது என்று சொன்னாலும் நீங்கள் இருவரும் மட்டுமே வாழ வேண்டிய அந்த இல்லற வாழ்க்கையில், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நான்கு பேர் இருக்கின்றார்களே, எனவே இதன் காரணமாகத்தான் உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்லி அந்த கணவருக்கும் மனைவிக்கும் பெரும் ஆச்சரியம் அல்லது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. நாங்கள் மட்டும்தான் இருக்கின்றோம், வேறு இன்னும் இரண்டு பேர் அங்கிருந்து வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த மதகுருவிடம் சற்று கோபமாகவே இரண்டு பேரும் கேட்கின்றார்களாம். இப்படி கேட்டபோது மதகுரு பதில் சொல்லுகின்றார், கணவன் இருக்கின்றார், அவரோடு சேர்த்து அவருடைய அகங்காரமும் இருக்கின்றது. அதே நேரம் மனைவி இருக்கின்றார், மனைவியோடு சேர்த்து அந்த அகங்காரமும் கூட அந்த வீட்டில் தான் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அந்த வீடு நரகமாக இருக்கின்றது என்று சொல்லி விளக்கம் கொடுக்கின்றாராம் அந்த மதகுரு. முக்கியமான செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிகம் அகங்காரம் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் மற்றவர்களோடு ஒரு இணக்கமாகவோ அல்லது ஒற்றுமையாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த ஒரு செய்தி பகிரப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிகம் அகங்காரம் எங்களிடம் இருக்கின்றது என்று சொன்னால் பெரும்பாலான மகிழ்ச்சியை அல்லது நிம்மதியை நாங்கள் எங்களிடம் இருந்து விலக்கி வைத்துக் கொள்ளுகின்றோம் என்பதுதான் அர்த்தமாகின்றது என்பதை இன்றைய சிந்தனையின் மூலமாக சொல்லிக் கொள்ளலாம். 9:47 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6470 my home.
2: என்ன கிடைக்குதில்ல?
3: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
2: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேற எல்லாமே கிடைக்கும்.
3: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
4: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில் ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில் ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
5: Ajax Nissan N Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
6: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
5: 2025 Nissan Kicks Play S
6: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
10: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
9: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
10: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
9: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
10: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307, 647-478-0144.
11: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

நிறம் காலை 10 மணி ஈஸ்டெஃபம் மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது திங்கட்கிழமையின் காலை இப்பொழுது. ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8241212 ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7. சூரிய வெளிச்சம் இருக்கின்ற ஒரு அழகான காலை வேளை. வெப்பநிலை பெரிய அளவில் உயரவில்லை, 8 தான் வெப்பநிலையாக இருக்கின்றது. 5 டிகிரி செல்சியஸை நாங்களுடன் இருக்கின்றோம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 12 டிகிரி செல்சியஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது. 10 டிகிரி செல்சியஸை உணர இருக்கின்றோம். அதிக அளவில் வெப்பநிலை உயர்வு இல்லாவிட்டாலும் சூரிய வெளிச்சம் தாராளமாக இன்று நிறைந்திருக்கப் போகின்றது. மதிய வழிக்கு பிறகு முகில் கூட்டங்களும் சற்று குறைந்திருக்குமா. மாலை வழியிலெல்லாம் முழுமையாகவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. 8:30க்குத்தான் இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இரவு வேளை 2 வெப்பநிலை சரிந்து மறை 2 நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே இரவு பொழுதில் மீண்டும் சற்று அதிக குளிரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற செவ்வாய் நாளைய தினம் அப்படி என்று சொல்லி பார்த்தால், நாளைய நாளிலும் காலை மதிய பொழுதில் அதிக சூரிய வெளிச்சம் இருக்கலாம். மாலை பொழுதில் மழை தொடங்கும். ஒரு 3 மில்லிமீட்டர் வரையிலான மழையை நாளைக்கு மாலையில் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இரவு பொழுதில் 10 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மழை வந்து தொடர்ந்து புதன் காலையிலும் கூட 5 மில்லிமீட்டர் அளவில் இருக்கலாம் என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் நாளைய நாளின் வெப்பநிலை உயர்வு என்று சொல்லி பார்த்தால் 13 இருக்குமாம். 12 டிகிரி செல்சியஸை நாளைக்கு நாங்கள் கூடிய உணர்ந்தாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். புதன்கிழமை 13-11 உணரப்படும். காலையில் மழை, மதிய பொழுதிலும் கூட சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்கும் என்று சொன்னால் இடையில் ஒரு 3 மில்லிமீட்டர் அளவிலான இடியுடன் கூடிய மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது புதன்கிழமை நிலைமை. மாலையிலும் வெளியே தூறல் இருக்கலாம். 13 வெப்பநிலை 11 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் மதிய மாலை பொழுதில் தென்படக்கூடிய சாத்தியங்களும் சொல்லப்படுகின்றன. வியாழக்கிழமை வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். 13 வெப்பநிலை 11 உணரப்போகின்றோம். வெள்ளி 16 வரை மீண்டும் வெப்பநிலை உயர்ந்து 16 உணரக்கூடியதாகவும் கூட இருக்கும். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கும். அடுத்த வார இறுதி தொடர்ந்து வருகின்ற இந்த வார இறுதியில் தான் ஒரு 18-19 என்று சொல்லலாம் வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாட்களாக அந்த வார இறுதி நாட்கள் இருக்கப் போகின்றன என்பதைத்தான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். அதுவரைக்கும் கொஞ்சம் வெப்பநிலை குறைந்து கூடக்கூடிய நிலைமைகளைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் இந்த காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு கூறலாம். இதே நேரம் தமிழ்நாடு அங்கு நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் பதவியேற்புகள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணலாம். தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருக்கின்ற விஜய் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆழ்வார்பேட்டையில் இருக்கின்ற ஸ்டாலின் வீட்டிற்கு விஜய் வந்திருக்கின்றாராம். அந்த வீட்டில் உதயநிதி ஸ்டாலின் விஜயை வரவேற்று அவருக்கான மரியாதைகளை கொடுத்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. திமுக அதிமுக என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக மாறி மாறி நீடித்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் ஆதிக்கத்தை உடைத்து இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் விஜய் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே நேற்றைய தினம்தான் அவரது பதவியேற்பு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்ற நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அதாவைக்கவின் JCD பிரபாகர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ரவிசங்கர் ஆகியோரின் வேட்புமனு தாக்கல் நிகழ்விலும் விஜய் கலந்து கொண்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்துதான் ஸ்டாலினை சந்திப்பதற்கு அவரது இல்லத்திற்கு விஜய் சென்றதாகவும் கூட இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருப்பதையும் கூற முடிகின்றது. இப்போது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற விஜய் அவர்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட சந்தித்து வருவதாக அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. திமுக தலைவர் ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அண்ணா நகரில் இருக்கின்ற வைகோவின் இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் விஜயை திருச்சி மக்களவை உறுப்பினரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ வரவேற்றிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகு அன்புமணி அவரது இல்லத்தில் சென்று விஜய் சந்தித்ததாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். 10:05 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:10 ஆகியிருக்கின்றது. கனடா சுவாமி விபலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காம்ப்ரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் 14 ஆகும். போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vipulam.org பெற்றுக் கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன் வேல் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு 6472248871. நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த ஹண்டர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த எம்வி ஹாண்டியஸ் அந்த கப்பலின் நிலைமை என்ன, அல்லது அதில் பயணித்திருக்கக்கூடிய அந்த பயணிகளின் நிலைமை என்ன என்று சொல்லி இப்போது முக்கியமான ஒரு சில செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சொகுசு கப்பலில் இருந்து வெளியேறி தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பியிருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கர் மற்றும் ஒரு பிரெஞ்சு நாட்டவர் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இப்போது அதிகாரிகள் அறிவித்திருப்பதை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு அமெரிக்கன் மற்றும் ஒரு பிரெஞ்சு நேஷனல், இந்த இரண்டு பேருக்கும் இப்போது இந்த ஹண்டர் வைரஸ் தொற்றியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்குமே இந்த எம்வி ஹாண்டியஸ் அந்த லக்ஷரி க்ரூஸோடு தொடர்பு கொண்டதாக 7 கேசஸ் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹண்டர் வைரஸ் தொற்றி இருக்கக்கூடியவர்களாக 7 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கூட WHO சொல்லியிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் 2 பேர் இந்த தொற்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுவதாகவும் கூட இன்று திங்கட்கிழமை WHO இந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஒரு தொற்று தொடர்பாக US ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முக்கியமான ஒரு சில செய்திகளை பகிர்ந்திருக்கின்றது. நாடு திரும்பக்கூடிய அந்த விமானத்தில் இருந்த 2வது அமெரிக்க குடிமகனுக்கும் லேசான அறிகுறிகள் தென்பட்டது என்று சொல்லித்தான் US ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அறிவித்திருக்கின்றது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பயணிகள் அங்கிருக்கக்கூடிய உயிரியல் கட்டுப்பாட்டு பிரிவுகளில் பயணம் செய்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பிரெஞ்சு ஹெல்த் மினிஸ்டர் அவரும் கூட அந்த பிரெஞ்சு நேஷனல் தொடர்பான தகவலை பகிர்ந்திருக்கின்றார். ஒரு பெண் அவர் இப்போது பாரிஸில் தன்னை தனிமைப்படுத்தி இருக்கின்றார். அவரது உடல்நலம் வந்து இப்போது மேலும் மோசமடைந்து வருகின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரோடு தொடர்பு கொண்ட 22 பேர் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை இப்போது சரியாக கண்டறிந்து அவர்களுக்கான பரிசோதனைகள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக பிரெஞ்சு ஹெல்த் மினிஸ்டரும் கூட அந்த தகவல்களை பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இதுவரைக்கும் இந்த கப்பலில் பயணித்திருக்கக்கூடிய 3 பயணிகள் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களில் 2 இந்த வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அதே நேரம் இந்த தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நோய் பரவல் ஏற்பட்டதாக கருதப்படுகின்ற முதல் நபர் அது உறுதி செய்யப்படுவதற்கு முன்பே இறந்திருக்கின்றார் என்பதையும் கூட WHO தெரிவித்திருக்கின்றது. மேலும் 2 பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது நெதர்லாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவில் தங்களுக்கான சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹண்டர் வைரஸஸ் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ரோடன்ஸினால் தான் அவை கேரி பண்ணப்படுகின்றன. ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் இது வந்து அந்த வைரஸின் ஒரு ஆன்டி ஸ்ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்ட்ரெயினில் தான் சாத்திய மனிதர்களிடையே மனிதர்களுக்கு பரவக்கூடியதாக இந்த ஒரு ஸ்ட்ரெயின் அது மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லி WHO ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அந்த ஒரு டச் ஷிப்பிலும் கூட இதே இந்த ஆன்டி ஸ்ட்ரெயின் தான் இருந்திருப்பது தான் இப்போது கவலைக்குரிய ஒரு விடயம். எனவே மனிதர்களிடையே இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்பது தொடர்பாக தான் கூறப்பட்டிருக்கின்றது. காய்ச்சல் ஏற்படலாம். இந்த தொற்று ஏற்படுகின்ற போது எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டீக் அது கூட உணரப்படும். மசில் எக் ஸ்டொமக் பெயின், வாமிட்டிங், டயரியா, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத் போன்ற ஆரம்ப அறிகுறிகள் தென்படத் தொடங்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. WHO என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால் ரிஸ்க் ஆஃப் அ மேஜர் அவுட் பிரேக் வந்து இன்னமும் கூட குறைவாகத்தான் இருக்கின்றது. பெரிய அளவில்

கூறமிட்டு இருக்கின்றதாம். அங்கு இன்னமும் கூட பலர் அந்த கப்பலில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை நிலைமையை பொறுத்தளவில் 54 பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் வந்து அந்த கப்பலில் இன்னமும் இருக்கின்றார்கள். அவர்களை தங்களது நாடுகளுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் அந்த செய்தி இன்று வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறிக்கொள்ளலாம். 10:15 மீஸ்டெஃப் மோடி இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளே அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

சேவாவினி செயல் நம்ம அண்ணாச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் காலை 10:29. இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்தியர்களுக்கு விடுத்திருப்பதாக இன்றைய செய்திகள் சொல்லுகின்றன. உலகளாவிய எரிசக்தி விலைகள் உயர்ந்திருப்பதை சமாளிப்பதற்கு பெரும்பாலும் வீட்டிலிருந்து முடிந்தால் பணிபுரியுங்கள், அந்த நடைமுறையை மீண்டும் தொடங்குங்கள் என்று சொல்லி அவர் ஒரு முக்கிய அழைப்பு விடுத்திருக்கிறார். இதனை தாண்டி தங்கம் வாங்குவதை நீங்கள் குறையுங்கள், அதே நேரம் வெளிநாட்டு பயணங்களை கட்டுப்படுத்தவும் பழகிக்கொள்ளுங்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியர்களுக்கான ஒரு முக்கிய வேண்டுகோளை விடுத்திருப்பதாக இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. கோவிட் காலத்தை நினைவூட்டக்கூடிய இந்த சிக்கன நடவடிக்கைகள் இந்தியாவின் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து அந்நிய செலாவணியை சேமிக்க உதவும் என்று சொல்லியும் கூட நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் இந்தியாவில் இப்போது இந்த நிலைமை உருவாகியிருக்கின்றமை தொடர்பாகத்தான் இன்னும் பல விடயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தளவில் 90% அதன் அந்த எண்ணெயை வந்து அது இறக்குமதி தானம் செய்கின்றது. எனவே இந்த நிலையில் இப்போது இந்தியாவின் அந்த ஒரு எண்ணெய் தேவைக்கான அந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கான செலவு வந்து பல பில்லியன் டாலர் அதிகரித்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரான் மீதான அந்த அமெரிக்க போர் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்துதான் அது வந்து ஒரு மல்டி பில்லியன் டாலர் ஸ்பைக்காக அந்த எரிபொருள் விலை உயர்ந்திருக்கின்றது. 90% எரிபொருளை அது இறக்குமதி செய்கின்ற நிலையில் எனவே இப்படிப்பட்ட ஒரு செலவு உயர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த ஒரு அழைப்பை விடுத்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைதான் சதர்ன் சிட்டி ஆஃப் ஹைதராபாத் அங்கு நடந்திருக்கின்ற ஒரு பொது நிகழ்ச்சியில்தான் நரேந்திர மோடி இந்த ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். இந்த வேண்டுகோள் இதுவரையிலான இந்த வரலாற்றில் மிக தீவிரமானது என்று சொல்லித்தான் ஆய்வாளர்கள் அது தொடர்பாக கூறியிருப்பதையும் இங்கு கூறிக்கொள்ளலாம். பேட்ரியோட்டிசம், அதாவது இந்த தேசபக்தி என்ன என்று சொல்லி பார்த்தால், ஒருவர் எல்லைகளில் நாட்டுக்காக தங்களது உயிரை தியாகம் செய்வது மட்டுமல்ல, இந்த மாதிரியான ஒரு சில காலகட்டங்களில் பொறுப்போடு வாழ்வதும் எங்களது அன்றாட வாழ்வில் ஒரு தேசத்திற்கான கடமைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கும் என்று சொல்லித்தான் அந்த தேசபக்தி தொடர்பான கருத்துக்களும் கூட நரேந்திர மோடி அவர்களால் பகிரப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையில் அந்நிய செலாவணியை சேமிப்பதற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்துமாறும் கூட அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். எரிபொருளை சேமிப்பதற்கு மக்கள் வந்து ஒன்றாக பயணிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் ஒரு பரிந்துரை அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகள் உரப் பயன்பாட்டையும் பாதியாக குறைக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் கேட்டுக்கொண்டதாகவும் இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இந்த பொழுதில் கூறிக்கொள்ளலாம். எனவே அவரது இந்த வேண்டுகோள்கள் இன்றைக்கு திங்கட்கிழமை இந்தியன் மார்க்கெட்ஸில் மிக அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை பார்க்க முடிகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இதன் தாக்கம் இன்றைக்கு இந்திய சந்தைகளில் தெளிவாக தென்பட்டதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த ஏர்லி ட்ரேட் அது நடைபெற்ற போது இந்த பெஞ்ச்மார்க் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் வந்து மிக அதிகமாகவே ஒரு 1000 பாயிண்ட்ஸினால் வீழ்ச்சியை சந்தித்தது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீடித்திருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சிக்கல்கள் நிலவுகின்ற நிலையில் மோடியின் இந்த கருத்துக்கள் இன்றைய இந்திய சந்தைகளின் நிலைமைகளை பாதித்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஈரான் மீதான போர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்தியாவில் பெட்ரோல் அண்ட் டீசல் விலைகள் பெருமளவில் உயராமல் இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்தது. ஆனாலும் இப்போது அந்த நிலைமை கொஞ்சம் கைமீறி போவதைத்தான் நரேந்திர மோடி அவர்களது அந்த கருத்துக்கள் எடுத்து சொல்வதாகவும் கூட கூறப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். நீடித்த மோதலும் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய விநியோக சங்கிலி பிரச்சனைகளும் இப்போது இந்திய பொருளாதாரத்தில் நிறைய அழுத்தத்தை ஏற்படுத்தி தொடங்கியிருப்பதாகவும் இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்கங்கள் வந்து ஏற்கனவே ஒரு சில துறைகளில் தெளிவாக தென்பட தொடங்கி இருக்கின்றதா, அதில் குறிப்பாக இந்த கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டைல்ஸ் போன்றவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஃபேக்டரிஸ் அங்கு இருக்கக்கூடிய அந்த வேலைகள் இழக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது உருவாகி இருப்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம்
இந்த விவசாய பொருட்களுக்கான விலைகள் உயர்ந்திருக்கின்றமை அல்லது அதுக்கான அந்த ஃபர்டிலைசர் போன்றவற்றின் அந்த தட்டுப்பாடு உணவு விலைகளையும் கூட அங்கு உயர்த்தி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டியும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், இந்த தாக்கம் வந்து இந்திய ரூபாயின் மீது கடுமையான ஒரு தாக்கமாக இப்போது ஏற்பட்டிருக்கின்றதாம். கடந்த ஒரு சில சமீபத்திய வாரங்களில் வரலாறு காணாத வீழ்ச்சியை இந்தியாவின் அந்த ஒரு ரூபாய் வந்து சந்தித்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இறக்குமதிகளின் விலை அதிகரித்து பணவீக்கத்தின் மீது ஒரு பெரிய அழுத்தம் அங்கு உருவாகி இருப்பதாகத்தான் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் எரிபொருள் எரிசக்தி பயன்பாட்டை கட்டுப்படுத்த அரசாங்கம் வந்து மிக விரைவிலேயே ஒரு சில வழிகாட்டுதல்களை வெளியிடலாம் என்று சொல்லியும் கூட அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை திருத்தமும் கூட விரைவில் அறிவிக்கப்படும் என்பது தொடர்பாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் நரேந்திர மோடி அவர்களது கருத்துக்களுக்கான கண்டனங்களை தொடர்ந்து வெளியிட தொடங்கியிருக்கின்றன. காங்கிரஸ் பார்ட்டி லீடர் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், இந்திய அரசாங்கம் பொறுப்புகளை மக்கள் மீது சுமத்திவிட்டு அந்த பொறுப்புக்கூறலிலிருந்து தப்பித்து வருகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு அரசாங்கத்தின் தோல்வியைத்தான் காட்டுகின்றது என்று சொல்லியும் காங்கிரஸ் பார்ட்டி லீடர் ராகுல் காந்தி தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹோமஸ் நீரிணையின் ஊடாக அந்த கப்பல் பயணங்கள் பாதிப்பை சந்தித்திருந்த அந்த காலத்திலிருந்தே பல ஆசிய நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளுகின்றன. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இந்த ஒரு நிலைமையை லார்ஜஸ்ட் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் இன் ஹிஸ்டரி என்று சொல்லித்தான் அது வர்ணித்திருக்கின்றது. வரலாற்றிலேயே அதிகளவிலே இந்த விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறாகத்தான் இப்போதே இந்த இடையூறுகள் பார்க்கப்படுகின்றன. ஒரு சில நாடுகள் ஏற்கனவே பல கட்டுப்பாடுகளை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்ததும் எல்லோருக்கும் தெரியும். சைனா இப்போது என்ன செய்கின்றதுன்னு சொன்னலாம், அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ் அங்கு இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை இப்போது தடுத்திருக்கின்றதாம். அதை நிறுத்த வேண்டும், அந்த ஃபியூவல் ஏற்றுமதியை செய்வதற்கு ஒரு நிறுத்தத்தையும் கூட சைனா கொண்டு வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட சைனாவில் பெட்ரோல் விலையும் சரி அல்லது ஏவியேஷன் ஃபியூவல் விலையும் சரி மிக அதிகமாகவே உயர்ந்திருப்பதன் காரணமாக ஒரு சில சைனீஸ் ஏர்லைன்ஸ் தங்களது சேவைகளை குறைத்திருக்கின்றன அல்லது மட்டுப்படுத்தி இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியா என்று சொல்லி பார்த்தால் அந்த நாட்டிலே மக்களுக்கான அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இலவசமாக இப்போது வழங்கப்படுகின்றது. பெரிய அளவில் தங்களது சொந்த கார்களை பயன்படுத்துவதை தவிர்க்கக்கூடிய வகையில் தானாம் ஒரு சில ஸ்டேட்ஸில் ஒரு சில மாநிலங்களில் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இலவசமாக வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உடனடியாகவே மார்ச் மாதத்தில் இந்த அமெரிக்க போர் ஈரான் மீதான அமெரிக்க போர் ஆரம்பித்த காலத்தில் மிக விரைவாகவே பிலிப்பைன்ஸ் வந்து நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சியை அறிவித்திருந்தது. அதே நேரம் டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸுக்கான சப்சிடிஸையும் கூட அந்த நாடு அறிவித்திருந்தது. ஃபெரி சர்வீசஸ் எல்லாம் குறைக்கப்பட்டு சிவில் சர்வன்ஸுக்கு 4 நாள் வேலை ஒரு வாரத்தில் என்று சொல்லி அந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவும் உடனடியாக அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது. 4-day week என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். புதன்கிழமை விடுமுறை அது வந்து ஒரு சில வாரங்கள் நீடித்து இப்போது அங்கு அந்த வேலை வந்து வழமைக்கு திரும்பி இருக்கின்றமையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:37 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90 8-5656-416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-10.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
3: என்ன யோசினே?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
8: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
7: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
8: அழகோ அழகு. 6477873784.
9: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
10: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
9: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
11: 10% down udan commercial mortgage.
9: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
12: Commerce Ventures, 416-457-0651.
11: 416-457-0651. Some conditions may apply.
13: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
14: வா

எஸ்எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய ஒளிச்சம் நுழைந்திருக்கின்ற திங்கட்கிழமையின் காலை பொழுதில் எஸ்எஃப்எம் தொடர்பில் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற விரும்பினால் 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் எஸ்எஃப்எம் 102.7@gmail.com இமெயில் முகவரி என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். சூரிய ஒளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு அழகான நாளாக இன்றைய நாளை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்று 8:30 தான் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. அது வரைக்குமே வெளிச்சத்தை நாங்கள் காணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முகில் கூட்டங்கள் அங்கே இங்கே தென்படாலும் கூட பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்க போகின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக 12 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 10 என்று நாங்கள் உணர்கின்ற கூடிய உணர்லையாகவும் கூட இருக்கப் போகின்றது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையை பொறுத்தளவில் காலை மதிய பொழுதில் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். மாலையிலிருந்துதான் கொஞ்சம் மழை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு மாலை வேளை 1-3 மில்லிமீட்டர் வரையிலான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு பொழுதில் அதிக மழை 10 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இன்றைய தினம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. மழை வந்து நாளைக்கு தான், இன்றைக்கு வந்து சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். இப்போது 9 இருக்கின்றது. 7 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். இன்று 12 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்தாலும் 10 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இப்போது புதன்கிழமைக்கு செல்லலாம். புதன்கிழமையிலும் கூட சூரிய வெளிச்சம் எதிர்பார்க்கப்படுகின்றது. காலையில் தான் சற்று மழை இருக்கலாம். மழைப்பொழிவோடு தான் நாங்கள் புதன்கிழமையை ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்படும். அதே நேரம் மதிய வேளையிலும் கூட இடியுடன் கூடியதாக மெல்லிய மழை வருவதற்கான வாய்ப்புகள் இப்போது சொல்லப்படுகின்றன. 13 வரை வெப்பநிலை உயர்ந்து 11 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம் புதன்கிழமை. வியாழக்கிழமை மழை ஓய்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். முகில் கூட்டங்களும் மாநிலத்தில் தென்படலாம். 13 வெப்பநிலை, 11 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். வெள்ளிக்கிழமை 16 வரை மீண்டும் வெப்பநிலை உயர்ந்து 16 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கும். தொடர்ந்து வருகின்ற வார இறுதியில் தான் வெப்பநிலை ஒரு 18-17 தொடுகின்றது. எனவே அதுக்கு பிறகு பெரும்பாலும் வெப்பநிலை சரியாமல் இருக்கும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளதில் அவசியம். இன்றைக்கு இரவு வேளை 2:30 நாங்கள் உணரப்போகின்றோம். வெளிப்புற தாவரங்கள் சற்று பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். 11:01 இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திங்கட்கிழமை காலை பொழுதில் ஆயில் பிரைசஸ் மீண்டும் உயர்ந்திருக்கின்றமை தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அளித்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கு, அதாவது அமெரிக்கா அளித்திருக்கின்ற முன்மொழிவுகளுக்கு ஈரான் அளித்த பதில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியதை தொடர்ந்துதான் எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்ந்திருப்பதாக இப்போது இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த US ப்ரப்போசல்ஸுக்கு ஈரானின் ரெஸ்பான்ஸ் வந்து டோட்டலி அன்அக்செப்டபிள் என்பது தொடர்பாகத்தான் அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூட அந்த செய்திகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தன. 2 தரப்பினருக்கும் இடையில் மத்தியஸ்தராக செயற்படக்கூடிய பாகிஸ்தான் ஊடாகத்தான் ஈரான் வந்து தனது பதிலை அனுப்பியிருந்தது. அதில் மோதலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும், ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் இனி நடைபெறாது என்பதற்கும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையும் கூட ஈரானினால் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு பதில் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்பது தொடர்பாகத்தான் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். அந்த அறிவிப்பை தொடர்ந்துதான் இன்டர்நேஷனல் ஆயில் பெஞ்ச்மார்க் பிரண்ட் அந்த க்ரூட் ஆயில் வந்து 4% விலை உயர்வை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது ஒரு பேரல் வந்து ஒரு 105.94 டாலர்கள் விற்கப்படக்கூடிய நிலைமையை இந்த அறிவிப்பு உருவாக்கியிருப்பதாகவும் இந்த செய்திகள் இந்த பொழுதில் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறிக்கொள்கின்றோம். 11:03 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 11:09 இருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பூமியில் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அதன் அமைவிடத்திற்கு ஏற்ற வகையில் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம், நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வெப்பநிலை, ஏற்ற தாழ்வுகள் எல்லாமே மாறுபட்டவையாக காணப்படுகின்றன. அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் என்று சொல்லி பார்த்தால், கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மிக அதிகமான துருவப் பகுதிகள் முழுமையாகவே 24 மணி நேர சூரிய வெளிச்சத்தை பெறக்கூடிய சாத்தியங்கள் இப்போது வருகின்றன. அந்த காலத்திற்குள்ளே இந்த ஆண்டில் நாங்கள் இப்போது நுழைகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நார்த் ஆஃப் த ஆர்டிக் சர்க்கிள் அங்கிருக்கக்கூடியவர்கள்தான் இந்த மாதத்தின் இறுதி பகுதிக்குள் முழுமையாகவே அந்த 24 hour டேலைட்டை சந்திக்க தொடங்குவார்கள். ஒளிக்குள்ளே அவர்கள் அது அந்த ஒரு முழு நாள் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைமைகளை அவர்கள் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். பல இடங்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று வேறுபட்ட நாட்களாக அதன் ஆரம்பம் இருக்கும் என்று சொன்னாலும், பெரும்பாலும் இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளே அந்த ஆர்டிக் பகுதியின் வடக்காக இருக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய மக்கள் தான் இது மாதிரி முழுமையான சூரிய வெளிச்சத்தை பெறுவதற்கு இப்போது ஆரம்பிக்கின்றார்கள் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலைமைகள் வந்து கோடைக்காலத்தின் பிற்பகுதி வரை தொடரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றதா. காலையில் சூரியன் உதித்து மீண்டும் மறையாமலே தொடர்ந்து இருக்க போகின்ற நிலைமையைத்தான் அவர்கள் பார்க்க இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மிட் நைட் சன், இதை வந்து போலர் டே என்று சொல்லித்தான் அழைக்கின்றார்கள். இந்த போலர் டே வந்து துருவ நாள் என்று சொல்லி தமிழில் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த துருவ நாள் ஒரு சில வாரங்களாகவோ அல்லது ஒரு சில மாதங்கள் கூட நீடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கக்கூடிய, அதிலும் ஆர்டிக் சர்க்கிளில் வடக்காக இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ஸ் தான் 24 hour கண்டினியூஸ் சன்லைட்டை சந்திக்கின்றார்கள். ஒரு சில வாரங்களும் இருக்கலாம் ஒரு சில இடங்களுக்கு, அதே நேரம் ஒரு சில மாதங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு நிலைமையாகவும் கூட இருக்கலாம். அதில் குறிப்பாக இந்த சம்மர் சோல்ஸ்டிஸ் வருமே அந்த காலம் வரைக்கும் அது பெரும்பாலும் நீடிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. அந்த சம்மர் சோல்ஸ்டிஸ் தொடங்கி அதிலிருந்து அதன் நிறைவு வரைக்கும் கூட ஒரு சில இடங்களிலே அந்த மாதிரியாக அந்த போலடே நீடிக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், பூமியின் அந்த சாய்வான அச்சு என்பதைத்தான் நாங்கள் நிச்சயம் சொல்லலாம். சூரியனை நோக்கியதாக அந்த அச்சு வந்து சாய்ந்திருப்பதன் காரணமாக இந்த சூரியன் வந்து எங்களுக்கு மறைவதைப் போல அவர்களுக்கு மறைவதில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த ஹொரிசோனுக்கு மேலே எப்போதும் அது இருக்கக்கூடிய நிலையில்தான் அவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமுமே சூரியனை காண முடியும், சூரிய வெளிச்சத்தோடு இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. இதே மாதிரி தான் இன்னும் ஒரு விடயம், விண்டர் சோல்ஸ்டிஸோடு ஒரு சில இடங்களில் வாழக்கூடியவர்கள் வந்து தொடர்ச்சியான இரவு பொழுதையும் கூட எதிர்கொள்ளுகின்றார்கள். அதுவும் கூட ஒரு வருடத்தில் வரக்கூடிய நிலைமைகளாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கும் காரணம் பூமியின் அச்சு சாய்ந்து விலகியிருப்பதன் காரணம்தான் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிரந்தர இரவையும் கூட அந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கொள்வார்கள். அதே மாதிரியான நிரந்தர பகல்தான் இப்போது வருகின்றதான் இந்த ஆர்டிக் சர்க்கிளின் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அங்கிருக்கக்கூடிய நார்தர்ன் மோஸ்ட் சிட்டிஸாக இருக்கக்கூடிய அலாஸ்கா மற்றும் இந்த உட்க்வாவிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் போன்ற இடங்களுக்கு நேற்று காலை வந்து சூரியன் உதயமாக இருக்கிறதா. அந்த சூரியன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை மறையப்போவதில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் கனடான்னு சொல்லி பார்த்தால் இந்த மாதிரியான மிட் நைட் சன் வந்து நுணவூட் போன்ற இடங்களில் ஏற்கனவே வந்திருக்கின்றது, உதித்திருக்கின்றது. 29 ஏப்ரல் 29 உதித்திருக்கின்ற அந்த சூரியன் ஆகஸ்ட் 29 வரை தொடர்ந்திருக்கப் போகின்றது. இது வந்து முழுமையாக என்று சொல்லி பார்த்தால் 108 நாட்கள் நீடிக்கக்கூடிய
பகல் பொழுது என்பது தொடர்பாக தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரியாக அங்கிருக்கக்கூடியவர்கள் வித்தியாசமாக இரவு நேர சூரியனை தொடர்ந்து தரிசித்துக் கொண்டே இருக்க போகின்றார்கள் என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆர்டிக் சர்க்கிளிலே வரக்கூடிய கனடாவின் ஒரு சில பகுதிகளில் வாழக்கூடிய அந்த கம்யூனிட்டிஸும் கூட இதே மாதிரி இன்னமும் இந்த மாதத்தின் இறுதி பகுதிக்குள் உதிக்கக்கூடிய அந்த சூரியனை தொடர்ந்து சந்திக்க இருக்கின்றார்கள். அதில் ஒரு சில இடங்கள் தொடர்பான விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. டிக்டோ யாக்டுக் என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்யூனிட்டிஸில் வாழக்கூடியவர்கள் மே 19 உதிக்கின்ற சூரியனை ஜூலை 25 வரை தொடர்ந்து காண்பார்களாம். 67 அங்கு அந்த போலடே நீடிக்கின்றதாம். இக்லூலிக் என்று சொல்லப்படுகின்ற பகுதி என்று சொல்லி பார்த்தால் அங்கு மே 20 உதிக்கின்ற சூரியன் ஜூலை 25 வரை தொடர்ந்திருக்கும். இது 66 நீடிக்கக்கூடிய போலடே. இனோவிக் பகுதியில் மே 25 உதிக்கின்ற சூரியன் ஜூலை 19 வரை 55 நீடிக்கும். குக்லூடக் என்று சொல்லப்படுகின்ற பகுதி மே 28 உதிக்கின்ற சூரியனை ஜூலை 16 வரை 49 தொடர்ந்து காணப்போகின்றது என்பது தொடர்பான அந்த விவரங்கள் போலடே தொடர்பாக பகிரப்பட்டிருக்கின்றன. 11:14 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் FM.ca. Ajax Nissan N Infinity L 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
1: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
0: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
1: இரண்டு ஆண்டுகளுக்கான ஓய்ல்

0: இலவசமாக பெறுங்கள்.
1: தமிழில் பேச முகமட் லேபி 4374777960.
2: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
3: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு மே 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். June 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. Ticketmaster.ca மூலம் 60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப் ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
9: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.

11:29 நிமிடமாக இருக்கின்றது. கண்ணுதிரை தோன்றினால் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்து அமைந்திருக்கின்றது. இந்த வேளையில் பூமியில் இரண்டு இடங்கள் அருகருகாக இருக்கக்கூடிய இரண்டு இடங்களில் இருக்கக்கூடிய வித்தியாசமான நிலைமைகள் தொடர்பான ஒரு செய்தியை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். எதிரெதிரான வெப்பநிலை உச்சநிலைகள் அருகருகே உருவாகுவதன் காரணமாகத்தான் அருகருகாக இருக்கக்கூடிய இரண்டு கண்டங்கள் வந்து இரண்டு வேறுபட்ட உலகங்களைப் போல உணரப்படும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த இரண்டு கண்டங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா. இந்த இரண்டு கண்டங்கள் மிக அதிகமான அந்த வெப்பநிலை வேறுபாட்டை சந்திக்கின்றன. ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கக்கூடிய காலநிலை அமைப்புகள், அதாவது இரண்டு அப்போசிங் வெதர் பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுவதன் காரணமாக அடுத்தடுத்து அருகே இருக்கக்கூடிய ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் பூமியில் மிகவும் அதிகமான வெப்பநிலை வேறுபாடுகளை அனுபவிக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் தான் அந்த நிலைமைகள் அங்கே இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்றும் சரி அல்லது நாளைய தினம் இந்த வாரத்தின் முதல் பாதியில் நார்தர்ன் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட்டை சந்திக்கின்றன என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவின் ஒரு சில இடங்கள் வந்து ஃப்ரிஜிட் டெம்பரேச்சர்ஸை இந்த மிட்மேயிலும் கூட அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு வெப்பநிலை ஏற்ற தாழ்வுகள் வானிலை அமைப்புகளின் தீவிரமான ஒரு போக்கை காட்டுகின்றது என்பது தொடர்பாகத்தான் காலநிலை வல்லுநர்கள் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவின் ஒரு சில இடங்கள் என்று சொல்லி பார்த்தால் அந்த பகுதிகளுக்கு பூமியின் அந்த ஒரு வடக்கு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு காற்று அது அங்கிருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை வழக்கமான அந்த சீசனல் டெம்பரேச்சர்ஸிலும் பார்க்க மிக அதிகமாகவே வீழ்ச்சியடைய வைக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த நிலைமைகள் அங்கு தொடரும் என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். குளிர்காற்று ஐரோப்பாவின் ஒரு சில இடங்களில் ஊடுருவி வருவதன் காரணமாகத்தான் ஏற்கனவே ஐரோப்பாவின் மீது நிலை கொண்டிருக்கின்ற உறைபனி மேல்மட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வெப்பநிலையை குறைக்கக்கூடிய சாத்தியங்களை கொண்டு வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவின் ஒரு சில இடங்களில் ஒரு மிக வலிமையான உயர் அழுத்த முகடு ஒன்று உருவாகின்றதாம், ரிட்ஜ் ஆஃப் ஹை ப்ரெஷர் என்று சொல்லித்தான் அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் காரணமாக இந்த ஒரு ரிட்ஜ் ஆஃப் ஹை ப்ரெஷர் அதற்கு மேல் ஏறி அதற்கு பிறகு கீழிறங்கக்கூடிய அந்த காற்று வந்து தரையை நோக்கி வருகின்ற போது வெப்பமடைந்து வறண்டு போவதன் காரணமாக அங்கு அந்த கடுமையான வெப்பம் எதிர்கொள்ளப்படும் என்பதைத்தான் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நல்ல பிரகாசமான நாட்களாகவும் கூட அமையும், வெயில் நிறைந்த கடும் வெப்பம் இருக்கக்கூடிய நாட்களாகவும் கூட ஆப்பிரிக்காவின் ஒரு சில இடங்கள் அந்த நிலைமையை இப்போது எதிர்கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதில் ஐரோப்பாவை பொறுத்தளவில் கொஞ்சம் குளிராக இருக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லி பார்த்தால் வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப்பாக அந்த பகுதிகள் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் கூறியிருக்கிறார்கள். அந்த இடங்களில் வழக்கமாக அந்த சீசனல் டெம்பரேச்சர்ஸிலும் பார்க்க 5 to 10 degrees Celsius குறைவாக நீடிக்கக்கூடிய வெப்பநிலை இருக்குமாம் இந்த வாரத்தில். அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமைதான் அதிகமான வேறுபாடு இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி நிறைய கிளவுட்ஸும் வானத்தில் இருக்கும், அதையும் விட மழையும் கூட கொண்டு வரலாம். எனவே குளிரோடு சேர்ந்திருக்கின்ற மழை வந்து அங்கு இருக்கக்கூடிய பலருக்கு இந்த மே மாதத்தின் நடுப்பகுதியிலும் அசௌகரியங்களை கொண்டு வரும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக ஜெர்மனி சொல்லப்படுகின்றது. ஜெர்மனியின் ஃப்ராங்க்ஃபர்ட் என்று சொல்லி பார்த்தால் இந்த மே மாதத்தின் இந்த காலத்தில் வழக்கமாக ஒரு 20 degrees Celsius வெப்பநிலை நிலவுமாம். இரவு பொழுதில் 9 degrees Celsiusஆக இருக்குமாம். பகல் பொழுதின் உச்சம்தான் 20 degrees Celsiusஆக இருக்கும். ஆனால் அந்த சிட்டியில் நாளைய நாள் செவ்வாய்க்கிழமைக்கான எதிர்வு கூறல் என்று சொல்லி பார்த்தால் பகல் பொழுதில் ஒரு 12 degrees Celsius மட்டுமே வெப்பநிலை உயர்வு ஏற்படுகின்றதாம். இரவு வேளை 0 அண்மித்திருக்குமாம். கிட்டத்தட்ட 1 degree Celsius அல்லது 2 degrees Celsiusஆக இரவு வேளை காலை பொழுதிலெல்லாம் அங்கு வெப்பநிலை நாங்கள் இப்போது இருப்பது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போது இங்கு எதை சந்திக்கின்றோமோ அதே மாதிரி அங்கு நிலைமைகள் இருக்கலாம். ஆனால் வழக்கமாக ஒரு 20 degrees Celsiusஐ பகல் பொழுதில் அவர்கள் பெறக்கூடிய நாட்களாகத்தான் இந்த நாட்கள் வருகின்றன. ஆனால் இந்த மாதிரியான குளிர்காற்று வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றின் காரணமாக ஜெர்மனியில் இந்த நிலைமைகள் இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அல்ப்ஸ்
கலைத்தொடர் இருக்கின்றது. அதனை அண்மித்திருக்கக்கூடிய பகுதிகளில் இரவு வேளையெல்லாம் வெப்பநிலை -double digit வீழ்ச்சியை சந்திக்கும் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு என்று சொல்லி ஐரோப்பாவின் நிலைமைகள் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரியான சப் ஃப்ரீசிங் கண்டிஷன்ஸ் அங்கு நீடிக்கின்றதாம் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பகுதிகளில். இதை தாண்டி நாங்கள் இப்போ ஒரு ஆப்பிரிக்காவின் சஹாரா டெசர்ட் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து மிக வழக்கத்திலும் பார்க்க அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பநிலை உயர்வை தான் அங்கிருக்க கூடிய பகுதிகள் சந்திக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சஹாரா டெசர்ட் பகுதி எல்லோருக்கும் தெரியும், ஹாட்டஸ்ட் அண்ட் ட்ரையஸ்ட் பிளேசஸ் ஆன் த பிளானட் என்று சொல்லித்தான் அது பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த இடத்தில் தான் வழக்கத்திலும் பார்க்க உயர்வான வெப்பநிலை நீடிக்குமா. ஒரு சில இடங்கள் வந்து 40 degrees Celsius சந்திக்கின்றன. அதே நேரம் ஒரு சில இடங்கள் 45 degrees Celsius வெப்பநிலை உயர்வையும் கூட சந்திக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கிறது. எகிப்து மற்றும் சூடான், அட்லாண்டிக் கோஸ்ட் பகுதி போன்ற இடங்கள் தான் அதிகமான வெப்பநிலை உயர்வை ஆப்பிரிக்காவிலே சந்திக்கின்றன என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சவுத் வெஸ்டர்ன் நைகர், அங்கிருக்கக்கூடிய ஒரு சிட்டி வந்து நியாமே என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த சிட்டியில் இன்று இரவு வேளை கூட ஒரு 30 degrees Celsius வெப்பநிலை தான் தொடர்ந்து நீடிக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அருகருகே இருக்கக்கூடிய இரண்டு கண்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மிக அதிகமான வெப்பநிலை வேறுபாட்டை சந்திக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரத்தின் ஆரம்பம் இருக்கும் என்பதைத்தான் கூறியிருக்கிறார்கள். 11:35 நிமிடமாக இருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417
1: AJAX Mitsubishi, May 31, 32, 33, 31, 7.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 Limited, 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 Limited, 416-580-6591.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். LIGO.

11:49 ஆகி இருக்கின்றது. நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். இப்போதைய முக்கியமான செய்திகள் ஒரு சிலவற்றை பார்த்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அமெரிக்காவின் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், எம்வி ஹாண்டியஸ் அந்த க்ரூஸ் ஷிப்பில் இருந்து 18 அமெரிக்கர்கள் நாடு திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாடு திரும்பியவர்களில் ஒருவருக்கு இந்த ஹண்டர் வைரஸ் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. செகண்ட் அமெரிக்கன் வந்து சிம்டம்ஸை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட யுஎஸ் ஆபிஷியல்ஸ் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அட்லாண்டாவுக்கு அவர் பயணமாக இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஹண்டர் வைரஸ் பரவலை தடுப்பதற்கான ஒரு ஸ்ட்ராங் பிளான் ஒன்று எங்களிடம் இருக்கின்றன என்பதை அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் சாதாரண பொதுமக்களுக்கு அந்த வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கான ஆபத்து வந்து வேறு லோவாகவே இன்னமும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை இப்போது அமெரிக்க அதிகாரிகள் வெளியிட்டிருப்பதையும் கூற முடிகின்றது. இந்த எம்பி ஹாண்டேஸ் கப்பலில் இன்னும் 90 பேசஞ்சர்ஸ் வந்து இருக்கின்றார்களாம். கனரி ஐலண்ட்ஸ் அங்கு நங்கூரப்பட்டிருக்கின்றது அந்த கப்பல். அவர்கள் தங்களது நாடுகளுக்கு திரும்பக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றன. அதில் ஒரு பிரெஞ்சு நேஷனலும் கூட இந்த வைரஸ் தொற்று இருப்பவராக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொண்டு நாங்களும் கூட நேற்று இன்று நாளை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுது இன்று திங்கட்கிழமை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க முடியும். 10 இப்போதைய ஒப்பநிலை 8 உணரப்படுகின்றது. முகில் கூட்டங்கள் இருந்தாலும் வெளிச்சத்தை காணலாம். 12 வரை ஒப்பநிலை உயர்ந்து 10 உணரப்படும். இரவு பொழுது 2 ஒப்பநிலை சரிந்து மறை 2 தான் நாங்கள் இன்று இரவின் உடனடியாகவும் பெற வேண்டியதாகவும் நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. 8:30 சூரியஸ்தமனம் என்று நடக்கும் என்பது தொடர்பாகவும் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் இன்று திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
1: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 647-891-0742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
0: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கிங் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 முதல் இரவு 9 வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 முதல் இரவு 9 வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமார் குமாரன், 416-844-7390.
3: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63 888.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 11ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 12 மணி. சரி, இந்த வழியிலே நாங்கள் வெளியே வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். இப்போது 11 இருக்கின்றது வெப்பநிலை. அதே வழியில் உணர்நிலை 5 இருக்கின்றது. ஒரு மெல்லிய காற்று இருக்கிறதால அந்த குளிர் ஒன்று இருக்கின்றது. ஆனால் அது நல்லா தான் இருக்கு. சூரிய வெளிச்சமும் மிக உணைந்த பொழுதாக இருக்க போகிறது. இன்று அதிகுடிய வெப்பநிலையாக 12 டிகிரி செல்சியஸ் இருக்க போகிறது. நாளைக்கும் 12 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைக்கு சிறிதளவு மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற வார இறுதியை பொறுத்தளவில் இந்த வார இறுதி மதர்ஸ் டே வார இறுதியாக நடைபெற்றிருந்தது. அதே போன்று பார்த்தீங்கன்னா வருகின்ற வார இறுதியும் ஒரு சிறப்பதாவது லாங் வீக்கெண்டாக இருக்க போது. வருகின்ற திங்கள் விக்டோரியா டேயாகவும் இருக்கும். அதையொட்டி ஏராளமான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதோடு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அந்த வார இறுதியிலிருந்து வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் வோமான வெதர் எங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 அண்மிக்கின்ற வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எரிபொருள் விலையை பார்க்கலாம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. சரி, நீங்களும் எங்களோட இணைந்திருக்கலாம். 102.7 வீடாக உங்களுக்கே தெரியும். அதே போன்று நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறமே எங்களுக்கு சரியாக கேட்கலையே அப்படின்னு சொன்னால், டோன்ட் வரி, eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். அல்லது வந்து eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் நீங்கள் eastfm தமிழோடு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை பார்த்து மகிழ முடியும். யூடியூபில் eastfm 102.7 eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-812-4162. அதே போன்று மின்னஞ்சல் முகவரி கூட இருக்கின்றது eastfm102.7@gmail.com. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:06 மிஸ்டர் ஃபெமோடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது கனடாவிலே இங்கே இருக்கின்றவர்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அதற்கான நிறைவு நாள் நாளைய நாளாக இருக்க போகிறது. அதாவது மே 12 தேதிக்குள் நீங்கள் இந்த சென்சஸை செய்து முடித்திருக்க வேண்டும். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். கடந்த வாரம் தான் வந்திருந்தது அதற்கான அறிவித்தல்கள். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைன்னு சொன்னால் அதுக்கு எப்படி நீங்கள் கால் பண்ணலாம்னு சொல்லி நம்பர் இருக்கின்றது. அதே போன்று ஆன்லைனில் செய்வதற்கு உங்களுக்கு அதற்கான ஒரு பிரத்யேகமான ஒரு கோட் ஒன்று அனுப்பியிருப்பார்கள். அதை என்டர் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் செய்து கொள்ள முடியும். அதே போன்று உங்களுக்கு வெவ்வேறு தெரிவுகள் இருக்கின்றன. அல்லது உங்களுக்கு பேப்பரில் அது வேணும், அஞ்சல் மூலம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதற்கான தெரிவும் இருக்கின்றது. ஆனால் எதிர்ந்தாலும் நீங்கள் இந்த நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, ஒன்று ஒன்று கண்டிக்கண்டு இன்றைக்கும் அதே போன்று நாளைக்கு. ஆகவே அதற்குள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மே 12 தேதி இதற்கான டியூவாக இருக்கின்றது. இது வந்து ஒரு லோ என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் இதை இக்னோர் பண்ண முடியாது, கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை வைத்து தான் அரசாங்கம் பல்வேறு விடயங்களை திட்டமிட்டுக் கொள்வார்கள் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கனடாவில் இந்த சென்சஸ் வந்து, அதாவது மக்கள் குடித்தொகை வந்து கணக்கிடப்படுகின்றது பல விதங்களிலே. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். நாளைக்கு நிறைவு நாளாக இருக்க போகிறது. யாராவது இதை கவனிக்காமல் விட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக செய்து கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் உங்களுக்கு $500 ஃபைன் இருக்கும் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். 12:08 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஏராளமான முக்கியமான செய்தி எல்லாம் இருக்கின்றது. அதையும் நாங்கள் எடுத்து வரப்போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா டேண்டிலயன்ஸ், அது கொஞ்சம் கலையாக இருந்தாலும் ஆன வடிவாகவும் இருக்குது. நல்ல பிரைட்டாக வடிவாக மஞ்சள் நிறத்தில் அந்த பச்சை புல்வெளிக்கு மேலே மஞ்சள் காப்பேட்டு விரிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: காலம் தரும் நாயகனே.
3: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, May 25 திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidial, Macamenicum Middlefieldicum Idale. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
7: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
9: Raman Home Com-

0: ஐந்து வருட பார்ட்ஸ் உடனும் ஐந்து வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

12:22 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம், ஒன்டாரியோ மருந்தாளர்களுக்கு வந்து இன்னமும் சில வேக்சின்ஸ் அதே போன்ற சிகிச்சைகளை செய்வதற்கான அல்லது வேக்சின்ஸை கொடுப்பதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட இருக்கின்றனவாம். ஒன்டாரியோனுடைய ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜான்ஸ் இது தொடர்பாக இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். ஜூலை மாதம் தொடக்கம் ஃபார்மசிஸ்ட் டெட்டனஸ், வூப்பிங் காஃப், டிப்தீரியா, ஆர்எஸ்வி வைரஸ், ஷிங்கிள்ஸ் இப்படி என்று சொல்லி அதே போன்று நியூமோனோகோக்கல் வேக்சின் போன்றவற்றை வழங்கக்கூடியதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பிரைமரி கேர் மற்றும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை குறைப்பதற்கான ஒரு நடைமுறையாக சேர்க்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே அரசாங்கம் 19 கொமன் இஷ்யூஸுக்கு அதாவது வந்து பொதுவான சில மருந்துகளை கொடுப்பதற்கு அல்லது வந்து கொமனான சில பிரச்சனைகளுக்கு வந்து இவர்கள் மருந்துகளை கொடுப்பதற்கான ஒரு விடயத்தை செய்திருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே இன்னமும் மேலதிகமாக 9 இதிலே ஹெட்லைஸ் பெயின்னு ஊரில் இருந்திருக்கு, இங்கே நிறைய பேர் மறந்துருப்போம். அதே போன்று ஹெட்லைஸ், நேசல் கன்ஜஷன், ரிங்வேர்ம், வாட்ஸ் இவற்றுக்கான சிகிச்சைகளை பெறுவது அதாவது சிகிச்சைகளை கூட இவர்கள் அளிக்கக்கூடியதான ஒரு விடயமும் சேர்க்கப்பட போகிறது அப்படின்னும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல 2027 ஆரம்பத்திலே இன்னும் மேலதிகமாக 5 சிகிச்சைகளையும் இவர்கள் செய்யக்கூடியதான திட்டமும் சேர்க்கப்பட போகிறது அப்படின்னும் தெரிவித்திருக்கின்றார் ஆண்டாரியோவினுடைய சுகாதார அமைச்சர் சில்வியா ஜான்ஸ். ஜூலை 1 அதாவது ஜூலை மாதத்திலிருந்து இந்த வேக்சின் மற்றும் சிகிச்சைகளை அளிப்பதற்கான மேலதிக அதிகாரம் இவர்களுக்கு இன்னமும் சிலவற்றுக்கு கிடைக்கிறது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் முடிஞ்சு இப்போ ஹண்டான்ட்டு ஒன்று தொடங்கியிருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்குமோ இன்னோ தெரியல. இப்போது 3வது கேஸ் தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோவில் சிகிச்சைகளையும் தடுப்பூசிகளையும் வழங்குவதற்கான மருந்தாளர்களின் அதிகாரம் ஜூலை மாதம் முதல் மேலும் விரிவுபடுத்தப்படுகின்றது. 19 நோய்களுக்கான சிகிச்சைகளை பரிந்துரைக்க மருந்தாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 நோய்கள் சேர்க்கப்படுகின்றன. மக்கள் வேகமாக மருந்துகளை பெறவும் மருத்துவமனைகள் மீதான அழுத்தங்கள் குறையவும் இந்த விரிவாக்கம் உதவும் என ஆண்டாரியோ சுகாதார அமைச்சர் சில்வியா ஜான்ஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதான கட்சிகளின் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தமை கவனம் பெற்றுள்ளது. முதலாவது சட்டசபை அமர்வுகளின் பின்னர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவர் சந்தித்துள்ளார். முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் கூறியதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் அவர்களது இல்லங்களுக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது பிறந்த நாளான நாளைய தினம் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்திக்க உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் ஜூன் 17 தேதிக்கு முன்னர் தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்படும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்க்கட்சிகள் ஆதரவினை வழங்க தயாராக உள்ள போதிலும் தேர்தலுக்கு பயந்து அரசாங்கம் தேர்தலை திட்டமிட்டு தாமதிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது.
1: East FM Tamil செய்திகள்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
6: East FM.

12:44 எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஹண்டா வைரஸ் இதனுடைய 3வது ஒன்டாரியோ ரெசிடென்டும் வந்து இப்போது ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கின்றாராம் என்று சொல்லி பீல் ரீஜன் வந்து தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜான்ஸ், அதாவது ஒன்டாரியோவினுடைய சுகாதார அமைச்சரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றார். இப்போது 3வது நபரும் வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கிரே ப்ரூஸ் கவுண்டியை சேர்ந்த ஒரு கப்பல், அதாவது ஒரே வீட்டை சேர்ந்த 2 பேர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையிலே இந்த ஹண்டா வைரஸ் கண்டறியப்பட்ட அர்ஜென்டினாவில் இருந்து புறப்பட்ட ஒரு லக்ஷரி க்ரூஸ் ஒன்று, அது எல்லாருக்கும் தெரியும். அதிலே தான் இந்த ஹண்டா வைரஸ் ஒரு பிரபலமடைந்ததுன்னு கூட சொல்லலாம். இதிலே எங்களுடைய கெனேடியன்ஸ் 4 பேரும் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்னென்றால் அந்த க்ரூஸ் ஷிப்பில் இருந்த 147 பேர் இருந்தார்கள், 2 பேர் உயிரிழந்து விட்டார்கள். இதிலே வந்து 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரிந்த வேளையிலே அதில் 130 பேருக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள் மே 6 தேதி வரையில் பார்க்கையில். ஆனாலும் இதற்கான அந்த நோய் அரும்பு காலம் என்பது மிக நீண்டதாக இருக்கின்றது. முதற்கட்டமாக 1-4 வாரம் என்று சொல்லப்பட்டிருந்தது, ஆனால் இப்போது 6 வாரங்கள் வரையில் இருக்கலாம் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நீண்ட கால நோய் அரும்பு காலத்தை கொண்டிருக்க அந்த 6 வாரங்களுக்கு பின்னர் கூட இது, அதற்கு பின்னர் தான் இது அந்த ஏதாவது அறிகுறிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறதான்னு சொல்லி வெளிப்படையாக தெரிய தொடங்கும் என்பது முக்கியமான ஒரு விடயம். இந்த நிலையிலே இப்போது இந்த 4 கனேடியன்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே ஒரு இடத்தில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்த அறிகுறிகளும் இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் 21 நாட்களுக்கு, அந்த மே 6லிருந்து 21 நாட்களுக்கு இவர்கள் சுகாதார பிரிவினரால் வந்து கண்காணிக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் தொகை ஏற்பட்டால் 42 நாட்கள் வரை, அதாவது இன்னும் 21 நாட்களுக்கு இவர்கள் கண்காணிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிற ஒரு நல்ல விஷயம்தான். வெளியில் இவங்க வந்து அதன் மூலம் நிறைய பேருக்கு பரவாமல் இருப்பதற்கு, இருந்தால் இந்த தொற்றுகள் பரவாமல் இருப்பதற்கு இது ஒரு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இப்படியான ஒரு நடைமுறை இப்போது இருக்கிறது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதாவது அறிகுறிகள் அவர்களுக்கு வராது என்று சொல்லி தாங்கள் நம்புகின்றோம், ஆனால் இருந்தால் அதற்கு எப்படி அவர்களை ட்ரீட் பண்ணுவது என்று சொல்லி அதற்கு கூட நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய சுகாதார பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த சமூக வலைத்தளங்களில் குழந்தைகள் இருக்கும்போது அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஒரு விடயமும் உதாரணமாக கூறப்பட்டிருக்கிறது. பிரேக்கிங் நியூஸாக கூட வந்திருக்கின்றது. அதை என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், மணிடோபாவில் தான் ஒரு 10 வயது குழந்தைக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஒஹாயோ, அமெரிக்காவின் ஒஹாயோவை சேர்ந்த 32 வயதான ஒரு நபர் தான் ஆன்லைன் மூலம் இந்த குழந்தையை வந்து தவறான நடத்துதலுக்கு வந்து தூண்டியிருக்கின்றார். தேவையற்ற புகைப்படங்கள் எல்லாம் அனுப்பி இந்த குழந்தை வந்து தூண்டப்பட்டிருக்கிறது. சோஷியல் மீடியாவிலே இருந்த சாட் வந்து பின்னர் மெசேஜ் பண்ணுகின்ற அளவிற்கு வந்து, டெக்ஸ்ட் மெசேஜாக மாறும் அளவிற்கு வந்து இவர் அந்த குழந்தையை தான் ஒரு 11 வயதினர் என்று சொல்லி ஏமாற்றி இப்படி தூண்டியிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த குழந்தையினுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்து இந்த மெசேஜஸை வந்து கண்டறிந்திருக்கின்றார். அதற்கு பின்னர் இது தொடர்பாக RCMPயினருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் கடந்த 2025 டிசம்பரில் தொடங்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே இப்போது பிப்ரவரி 12 அகாயாவை சேர்ந்த இந்த 32 வயதான காட்னி ஆடன் என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி RCMPயினர் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். 12:48 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. குழந்தைகள் ஆன்லைனில் இருக்கும்போது அல்லது அவங்க எதையாவது நோண்டிட்டு இருக்கும்போது ஒரு அளவுக்கு வந்து பெற்றோர் கண்காணித்துக் கொள்வது அவர்களுடைய பாதுகாப்புக்கு நல்லது என்றதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: பிரம்மாண்டமான காட்சியகம்,
1: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
1: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
1: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம் 416-371-3998 416-371-3998 Bespoke Real Estate.

நேரம் 1:01. வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். 11 இருக்கின்றது, 6 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் சூரிய வெளிச்சம் நிறைந்தால் காணப்படுவதாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. நாளைக்கும் 12 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்றைக்கும் 12 அதிகூடிய வெப்பநிலை, நாளைக்கும் 12. ஆனால் நாளை மறுதினம் எல்லாம் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்போ ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால், புதன்கிழமையிலிருந்தே ஒரு 15 மேலே தான் நாங்கள் இனி வெப்பநிலையை பெறப்போகிறோம். வெள்ளிக்கிழமையிலிருந்து 20 மேலான வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். இதுவரையில் என்னடா குளிர்தானே இருக்கு, வெயில் வரலையே, அல்லது வெளிச்சம் மட்டுமில்லை வெப்பம் வரலையே, அப்படி என்று சொல்லி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே வேளையில் எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. ஏஸ்டெஃப்.சிஏடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஏஸ்டெஃப்.எம் தமிழ், யூடியூபில் ஏஸ்டெஃப்.எம் 102.7. ஏஸ்டெஃப்.எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஏஸ்டெஃப்.எம் 102.7@gmail.com.

ஒரு மணி 8 நிமிடம் எஸ்டெஃப்எம் மூட ஹவுட்ஸ் அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரிந்த வெளியிலே பார்க்கலாம், எங்களுடைய கனடா வந்து நிறைய பேருக்கு ஒரு காந்தமாக இருக்குதாம், இழுக்கிற மாதிரி இருக்கு. ஏனென்று சொன்னால் நிறைய வந்து ரிசர்ச்சர்ஸை, ஆராய்ச்சியாளர்களை தன்னை நோக்கி இழுக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல விடயத்துக்கு தான், பல ஆராய்ச்சிகளை, முக்கியமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து பல ஆராய்ச்சியாளர்களை தான் இழுக்கின்ற ஒரு ப்ரோக்ராம் இது. எப்படி கனடாவில் வந்து என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னரே ட்ரோனோ யூனிவர்சிட்டி ஹெல்த் நெட்ஒர்க்கினால் இது தொடங்கப்பட்டிருந்ததாம், குறிப்பாக உலகம் முழுவதிலும் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்களை எழுப்பதற்கு. அதிலும் இது அமெரிக்கா வந்து தன்னுடைய இந்த ஃபண்டிங்கை வந்து ரீசர்ச் ப்ரோக்ராம்ஸுக்கு கட் பண்ண தொடங்கியதிலிருந்து கனடா வந்து ஏனைய சயின்டிஸ்டை அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்திருந்தது முழு மூச்சு என்பதே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அநேகமாக அமெரிக்கா மாத்திரமில்லாமல் உலகம் முழுவதுமே இந்த ஆராய்ச்சிகளுக்கான ஃபண்டிங்கை வந்து இப்போது இருக்கிற நிலைமைகளில் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வராங்களாம். ஆனால் அதற்கு மாறாக எங்களுடைய கனடா வந்து அதிகரிக்கின்றது இந்த ஃபண்டிங்கை. அதன் அடிப்படையில் தான் ஏராளமான சயின்டிஸ்ட், உலகம் முழுவதிலும் இருந்து பிரபலமானவர்கள் எங்களுடைய கனடாவை நோக்கி இப்போது வருகின்றார்கள். 800க்கு மேற்பட்டவர்கள் இதுவரையில் தங்களுடைய இன்ட்ரெஸ்டை வந்து தெரிவித்திருக்கிறார்களாம். அது மாத்திரமல்ல, இப்போது பார்க்கையில் ஒரு 80 பேர் வந்து இதுவரையில் இங்கே பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடா லீட்ஸ் ப்ரோக்ராம் ஊடாகத்தான் இந்த ஃபண்டிங் மூலம் இந்த ஆராய்ச்சியாளர்கள், முக்கியமானவர்களை கனடா தன்னுடைய இந்த ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்துகின்றது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மெலனி ஜோலி அவர்கள் கூட சொல்லியிருந்தார் என்ன என்றால், எப்போதும் வந்து இந்த ஒரு நோய்க்கான தீர்வு என்று சொல்லி பார்க்கையில் அதை சரியான முறையில் கையாள்வது, அதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பதற்கும், அல்லது வந்து ஒரு நோய் வராமல் முற்கூட்டியே வந்து நாங்கள் சில ப்ரிகாஷனை எடுத்துக்கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் இந்த ஆராய்ச்சிகள் தான் முக்கியமான பங்காற்றுகின்றன அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த கனடா லீட்ஸ் ப்ரோக்ராமும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அரசாங்கம் இதற்காக 1.7 பில்லியன் டாலர்ஸை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுகின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 12 ஆண்டுகளில் இந்த 1.7 பில்லியன் டாலர்ஸ் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளரான டாக்டர் ஏரியல் லெவின் இவர் கூட இங்கே வந்திருக்கின்றார் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இவர் வந்து ஒரு சீனியர் இன்வெஸ்டிகேட்டராக இருந்தாராம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரோலஜிக்கல் டிசார்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக். நரம்பு தொகுதிகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதே போன்று பாரசவாதம் போன்றவற்றை கண்டறிவதற்கான ஆராய்ச்சியில் இவர் ஈடுபட்டிருந்தவர், ஒரு முதன்மையான ஆராய்ச்சியாளர் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி நல்ல விடயங்கள் நடைபெறுகின்றன அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இலவசமாக பெறுங்கள். மாதாந்தம் வெறும் $298 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட் உடன் பைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 gram மேகி கோகனட் மில் பவுடர் $3-$4 அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன்டேல் ப்ரோ 905-512-4261.
6: ஸ்கேம்ப்ரோவில் சரவண பவன், மிஸ்ஸிசாகா மற்றும்

0: அழைக்கிறதையே சரவண பவன். தொலைபேசி 01693-7755.
1: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 4165604351, கவிதா 6476388427.
2: காட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:23 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின் அஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி ஆஃப் டொரண்டோ சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதாவது, இப்போது சிட்டியினுடைய சம்மர் ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கின்றன. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கின்றதுன்னு சொல்லி நீங்கள் முட்கூட்டியே பார்த்து வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னால், அதற்கான பதிவுகள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் உடனடியாகவே காலதாமதமின்றி உங்களுக்கான அந்த ஸ்பாட்டை வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கின்றதாம். இது வந்து பூலில் இருந்து டான்ஸ் ஸ்டுடியோ வரையில் ஏராளமான ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லி சிட்டி வந்து ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்மர் ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் 1 June ஆரம்பிக்க போகின்றது அப்படி என்று சொல்லியும், இது அனைத்து 60+ அவங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இது இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னர் படிப்படியாக ஒவ்வொருத்தருக்குமான பதிவுகள் ஆரம்பிக்க போகின்றன. அதேபோன்று 2-3 பதிவுகள் இருக்கும் என்று சொல்லியும் சிட்டி கூறியிருக்கின்றது. அதோடு இப்போது ஃபைனல் கால் சப்மிஷன்ஸ் இருக்கின்றது. அதாவது, எட்டோபிகோ சிவிக்ஸ் அண்ட் ஆர்ட் கேலரி 2027 எக்ஸிபிஷன்ஸ், அதற்கான இந்த எக்ஸிபிஷன்ஸுக்கான சப்மிஷன்ஸை அக்செப்ட் பண்ணுகின்ற விடயம் இன்னமும் இருக்கின்றது. 17 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் இதற்காக அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் நீங்கள் யாராவது ஆர்டிஸ்ட் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய படைப்புகளை அதில் காட்சிப்படுத்த விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். 17 முன்னர் toronto.ca போனீங்கன்னு சொன்னால் இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். 1:25 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அந்நாடு சமர்ப்பித்த உத்தேச ஒப்பந்த வரைவினை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். சர்ச்சைக்குரிய அணு செறிவூட்டல் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை அகற்றப்பட வேண்டுமென இவ்வொப்பந்தம் வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஆபத்தான அளவில் ஈரானினால் செறிவூட்டப்பட்டுள்ள யுரேனியம் முதலில் அகற்றப்பட வேண்டுமென அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் 17வது சட்டசபைக்கான தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் இன்று பதவியேற்றுள்ளனர். முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார். அதேவேளை அதிமுக சட்ட உறுப்பினர்கள் 2 குழுக்களாக சபைக்கு வந்தமை கவனம் பெற்றுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியினர் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக முன்னாள் அமைச்சர் ஏ வேலுவை நியமிக்க கோரி 30 உறுப்பினர்களின் ஆதரவுடனான கடிதத்தினை சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 14 உறுப்பினர்களே கையெழுத்திட்டதாக அறிய முடிகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மோசடிகள் தொடர்பில் விசாரணைக்கு முகம் கொடுக்க அதிகாரிகளின் உயிரிழப்புகள் சர்ச்சையாகிய நிலையில் அவற்றை கொலைகள் என சித்தரிக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அரசாங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது. அவ்வாறான கருத்துக்களை தவிர்த்து ஆதாரங்கள் இருக்குமாயின் விசாரணைகளுக்கு கொடுத்து ஒத்துழைக்குமாறும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002, 4378607002.
3: செய்யலாம்.
4: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீர்டி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power.
9: Feel the bass.
10: 102.7 FM.

6:44 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 ஆண்டிற்கு பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14 போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vibulam.org இல் பெற்றுக் கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன் வால் புருஷோத்மன் ஆகியோரினால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 647-861-8240 முன்னாள் தலைவர் குமரகுரு 647-224-8871. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ட்ரோனோ பியர்சன் ஏர்போர்ட் வந்து ஒரு மல்டி பில்லியன் டாலர் அப்கிரேடை செய்ய இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எதற்காகன்னு சொல்லி பார்த்தால், அதிக அளவு பேசஞ்சர்ஸை வந்து ஒவ்வொரு ஆண்டும் பெறக்கூடிய வகையிலும் இந்த புனர் நிர்மாணம் நடைபெறப்போகிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதாவது 2030 ஆரம்ப கட்டத்தில், ஒரு ஆரம்ப பகுதியிலே இப்போது இருக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை இன்னும் 1/3 அதிகரித்து 65 மில்லியன் ஒரு ஆண்டுக்கு வருவது போன்று இந்த ரெனோவேஷன்ஸ் இருக்க போகிறது அப்படி என்று சொல்லித்தான் ட்ரோனோ பியர்சன் வந்து தெரிவித்திருக்கிறது. 2030 ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கையில் அவ்வளவு காலம் இல்லாமல் இல்லை, ஒரு இன்னும் ஒரு 3.5 ஆண்டுகள் என்று சொல்லலாம். அந்த காலப்பகுதிக்குள் இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தாங்கள் எய்ம் பண்ணி இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லித்தான் ட்ரோனோ பியர்சன் வந்து தெரிவித்திருக்கின்றது. பலருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு கனடாவிலேயும் பெரிய ஒரு விமான நிலையம், நிறைய பயணிகள் வந்து செல்கின்ற ஒரு விமான நிலையமாகவும் இருக்கின்றது. அதுதான் இப்போது இந்த மல்டி மில்லியன் இல்லை பில்லியன், கிட்டத்தட்ட முதல்கட்டமாக 3 பில்லியன் டாலர்ஸ் வந்து இதில் செலவு செய்யப்படும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏர்ஃபீல்டை வந்து விஸ்தரிப்பதற்கான விடயம் இருக்க போகிறதாம். அதாவது ஏர்கிராஃப்ட் பார்க்கிங் பொசிஷன்ஸை வந்து அதிகரிக்கின்ற விடயம் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ரெனோவேஷன்ஸ் எல்லாமே வந்து நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. 1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417. உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
4: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6 மாலை 6:00 பிக்கரின் கேசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. Ticketmaster.ca மூலம் 60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் வழி வெப்பநிலையை பார்க்கலாம். 11 இருக்கின்றது, 5 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக மணிந்திருக்கின்ற பொழுது, ஆனாலும் ஒரு 6 முற்றுமுழுதாக நீங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இன்று ஆதிக்கூடிய வெப்பநிலை 12. அடுத்த மணித்தியாலத்தில் இந்த ஆதிக்கூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் 12 தான் ஆதிக்கூடிய வெப்பநிலை. புதன்கிழமையும் மழை, 15. ஆனால் அதுக்கு பிறகு வார நாட்களில் பார்க்கும்போது குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட 20 வரையிலான வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். 20 மேலே கூட வருகின்றது. இந்த வார, அதாவது விடுமுறை என்பது வர இருக்கின்ற வார விடுமுறை நீண்ட வார விடுமுறையாகவும் இருக்கப்போகுது. என்னென்னு சொன்னால், திங்கட்கிழமை விக்டோரியா டேயும் வரப்போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோட இணைந்திருக்கலாம், 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம், அல்லது தொடர்பு இல்லைக்கங்கால் இருக்கிறீங்கண்டா, டோன்ட் வரி. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்க என்று சொன்னாலும் ஈஸ்டெஃப்எம்.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்டெஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று பிரத்யமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்தும் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து எங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டு ஒலித்து கொண்டிருக்கின்றது. பீல் ரீஜன் சேர்ந்த பெற்றோர் வந்து இப்போது ஒரு கரிசனையை வெளியிட்டிருக்கின்றார்கள். தாங்கள் இன்னமும் ஒரு இருளில் இருப்பது போன்றுதான் தங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் கடந்த மார்ச் மாதத்திலே நடைபெற்ற ஒரு ஸ்கூல் பேரண்ட் கவுன்சில் மீட்டிங்கின் போது சாண்டல்வுட் ஹைட்ஸ் செகண்டரி ஸ்கூல் இங்கே தான் இடம்பெற்றிருக்கிறது, வாய்வார்த்தையாக மாத்திரம் அடுத்த கல்வியாண்டிலே தங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 500 அதிகமான மாணவர்கள் இ-லேர்னிங்குக்கு மாற்றப்படுவார்கள், அதாவது 18 செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இ-லேர்னிங்குக்கு மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்ததாம். இது வந்து முறையாக எழுத்துப்பூர்வமாகவும் தெரிவிக்கப்படவில்லை. இது இந்த 500 மேற்பட்ட மாணவர்கள் என்பது அந்த பாடசாலையினுடைய அரைவாசி மாணவர்கள் கிட்டத்தட்ட என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த இ-லேர்னிங்கை வந்து அவர்களுக்கு கட்டாயப்படுத்துவது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு சொல்லி பலரும் தங்களுடைய கரிசனையை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கவுன்சில் மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஒரு பேரண்ட் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய குழந்தைகள் வந்து கிரேட் 10 மற்றும் 11 கல்வி கற்கின்றார்கள், அவர்களுக்கு வந்து இ-லேர்னிங் விருப்பமில்லை, அவர்கள் வகுப்பறைக்கு செல்வதற்குத்தான் ஆசைப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி, இந்த நிலையிலே தான் இது ஒரு கரிசனியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் இவ்வாறு நிர்பந்திக்க கூடாது என்பது தங்களுடைய கவலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டாரியா செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெடரேஷனும் வந்து தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக பெற்றோருக்கு சரியான ஒரு தெளிவுபடுத்தலும் இல்லை. அடுத்த ஆண்டு தங்கள் குழந்தைகளுக்கான இந்த கற்பித்தல் என்பது எவ்வாறு அமையப் போகின்றது, என்னென்ன பாடங்கள் இருக்கப் போகின்றன சொல்லி எந்த விவரங்களும் தங்களுக்கு இதுவரை தெரியவில்லை என்று சொல்லியும் இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு கரிசனைக்குரிய ஒரு விஷயம்தான். இதுக்கும் இந்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 300 குறைப்பதற்கும் ஏதாவது பங்கிருக்குமோ இன்னும் தெரியல. சரி, இப்படியான ஒரு நிலையில தான் அவர்கள் தங்களுடைய கரிசனையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக தாங்கள் பீல் பிராந்தியத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு, அதாவது PDSB, அதே போன்று மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரெண்டையும் வந்து தொடர்பு கொண்டிருந்தோம், ஆனால் எந்த பதிலும் தங்களுக்கு இன்னமும் கிடைக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன்

0: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
0: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
0: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: Your favorite music on your favorite station, 102.7.

2:26 ஸ்டெஃபன் மூட் ஹவுட்ஸ் அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது ஹரம் மற்றும் 29 ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரிந்த வழியிலே பார்க்கலாம். பலிசார் கூறியிருக்கின்றார்கள், ஒரு கப்பல் இது இவங்க என்ன செய்யிருக்கிறாங்கன்னா, பிராம்டன் மற்றும் மிசிசாகா போன்ற இடங்களில் போலியான அடையாளங்களை பயன்படுத்தி ஏராளமான ஃப்ராட் வேலையை செய்திருக்கின்றார்களாம். ஏராளமான பணத்தையும் வந்து இதன் மூலம் மோசடி செய்திருக்கின்றார்கள். வெவ்வேறு நபர்களுடைய போலியான பெயர்கள் போன்றவற்றையெல்லாம் அவங்க பயன்படுத்தி பர்சனல் மற்றும் பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து திறந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் வெவ்வேறு பர்த் சர்டிபிகேட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், ஆன்டாரியோ டிரைவர்ஸ் லைசன்ஸ், இமிக்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்தியிருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த கணவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தான் ஒரு உண்மையான பேங்க் கிளையண்ட் போன்று காட்டிக்கொண்டு பேங்கிடம் புதிய புதிய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் திறப்பாராம். இதன் மூலம் டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் பெற்று விடுவார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் ஒவ்வொரு பேங்க் பிரான்சஸுக்கு சென்று இவர் அந்த கார்டு மூலம் ஏராளமான பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கின்றார். அது கிட்டத்தட்ட $86,000 ஆக இருந்திருக்கின்றது. இந்த மனைவி என்ன செய்வாண்டா, நல்ல மனைவியா என்ன செய்வாண்டா, கணவர் திருடி வந்த அந்த பணத்தை வந்து இவர் தன்னுடைய பர்சனல் பேங்க் அக்கவுண்ட்ஸில் வந்து இவர் டெபாசிட் பண்ணி விடுவாராம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த சிச்சுவேஷனில் இப்போது போலீசார் வந்து இது தொடர்பான ஒரு விசாரணையை ஆரம்பித்திருந்தார்களாம். April 29 பிராம்டனில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே அங்கே 43 வயதான டொனேட்டோ பென்டோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரை வந்து இதன் ஊடாக இவர்கள் கைது செய்திருந்தார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் அவருடைய மனைவி May 6 நுசா டெவரிஸ் என்று சொல்லப்படுபவர் இவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இவர்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படவில்லையா. இவர்களூடாக இன்னும் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன என்று சொன்னால், இவங்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், அவர்களுக்கான அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அவர்களுடைய பணத்தை மீளவும் திருப்பி கொடுத்திருக்கின்றதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. அந்த விடயமும் நடைபெற்றிருக்கின்றது. 2:28 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆண்டாரியோவில் சிகிச்சைகளையும் தடுப்பூசிகளையும் வழங்குவதற்கான மருந்தாளர்களின் அதிகாரம் ஜூலை மாதம் முதல் மேலும் விரிவுபடுத்தப்படுகின்றது. 19 நோய்களுக்கு சிகிச்சைகளை பரிந்துரைக்க மருந்தாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 நோய்கள் சேர்க்கப்படுகின்றன. மக்கள் வேகமாக மருந்துகளை பெறவும் மருத்துவமனைகள் மீதான அழுத்தங்கள் குறையவும் இந்த விரிவாக்கம் உதவும் என ஆண்டாரியோ சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதான கட்சிகளின் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தமை கவனம் பெற்றுள்ளது. முதலாவது சட்டசபை அமர்வுகளின் பின்னர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவர் சந்தித்துள்ளார். முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் கூறியதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் அவர்களது இல்லங்களுக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது பிறந்த நாளான நாளைய தினம் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்திக்க உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் ஜூன் 17 தேதிக்கு முன்னர் தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்படும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்க்கட்சிகள் ஆதரவினை வழங்க தயாராக உள்ள போதிலும் தேர்தலுக்கு பயந்து அரசாங்கம் தேர்தலை திட்டமிட்டு தாமதிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM. தோம் தான் கிட்ட திக்கு தோம் தான் கிட்ட தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம் தான் கிட்ட திக்கு தோம் தான்

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165081 9552 4165081 9552
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Committee. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3-4-11 டாலர்ஸ். அனிவர்சரியை முன்னிட்டு மே 15 தேதி வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
5: Easy, tune பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:47 ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. குங்குமச்சிமல் திரைப்படத்திலிருந்து நல்லக்கான பாடல் ஒழித்திருந்தது. சரி, இந்த வெளியிலே பார்க்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தொடர்பாகத்தான் இன்றைக்கு வெளியிடப்பட்ட இது வந்து கெனேடியன் சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஆன்டாரியோவிலே இந்த சிகிச்சைகளுக்காக காத்திருக்கின்றவர்கள், அதுவும் குறிப்பாக அந்த எமர்ஜென்சி ரூமுக்கு சென்று காத்திருக்கின்ற நேரம் வந்து அதிக அளவு அதிகரித்து காணப்பட்டது, அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். கடந்த 5 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு டிராமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆக இது கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிதி நெருக்கடிகள் அங்கே ஆழமடைந்து வருகின்ற இந்த நிலையில தான் இந்த ரிப்போர்ட்டும் வந்து இப்போது வெளியாகி இருக்கின்றது. 2020-21 ஆண்டு காலப்பகுதியை பார்க்கையில் காத்திருப்பு நேரம் என்பது 2.7 மணி நேரமாக இருந்திருக்கின்றது. ஆனால் 2024-25 ஆண்டுகளை பார்க்கையில் அது வந்து 4.5 மணி நேரமாக மாற்றம் பெற்றிருந்தது அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90% நோயாளிகள் இப்படி 4.5 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை இருந்ததாம். இது வந்து கடந்த 5 ஆண்டுகளில் பார்க்கையில் 67% உயர்வு அப்படி என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த அவசர எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று காத்திருக்கின்ற நேரம் இப்படி அதிகரிக்கும் போது அது வந்து அந்த சுகாதார அமைப்பினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை செயல்திறனுக்கான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றதுன்னு சொல்லியும் இந்த ஸ்டடியை செய்த ஆத்தர் ஆண்ட்ரூ லாகோஸ்ட் வந்து தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இப்படி காத்திருக்கின்ற நேரங்கள் எத்தனையோ பேருக்கு தேவையற்ற விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்ததையும், அதாவது உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருந்ததெல்லாம் நாங்களும் கடந்த காலங்களெல்லாம் அறிந்திருப்போம். சில சிகிச்சைகள் வந்து உடனடியாக செய்யப்பட வேண்டியது, ஆனாலும் அந்த வளங்கள் போதாமை அப்படி என்ற பல விடயங்கள் இருக்கின்றது. இப்படியான நிலைகளில் வந்து இந்த விடயங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. 2:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது இதற்கு உடனடியாக இந்த விடயம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும், இது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக காணப்படுகின்றது அப்படி என்று சொல்லித்தான் இப்போது பலரும் வந்து இந்த கரிசனையை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். சரி, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் 18ஆம் தேதி விக்டோரியா டே அன்றைக்கு 10 மணிக்கு டொரண்டோவிலே ஆஷ் பிரிட்ஜஸ் பே பார்க்கில் இடம்பெற போகிறது அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி ஃபயர் ஒர்க்ஸ் எஃபெக்டோடு நானும் விடைபெற இருக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.

0: நேரம் 3:01 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 11 திங்கட்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப் எம் இன் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 முதல் 5 வரை ஈஸ்ட் எஃப் எம் இன் திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப் எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப் எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப் எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.

மூன்று மணி எட்டு நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் இப்பொழுது 11 டிகிரி செல்சியஸ் 9 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அதி கூடிய வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். மூன்று முழுதாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. அலுவலக தொடர்பிலக்கம் 416-8-2-4-1-2-1-2 ஈஸ்ட் FM 102.7 @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nei Udanukudan Email Udaga Update Seyyapadum Subra Mortgage Financial Solution Nesa 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
3: Bright Vision Realty Inc. Varna Ganapathi Pillai. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத்தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 4378607002 4378607002

0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.

திசு எங்கும் கிழக்கு. வங்கிகளை பொறுத்தவரையில் சாதாரண மக்களிடமிருந்து பெருநிறுவனங்கள் வரையில் பாரளவில் நிதி நிலைமைகளில் பங்கு வகிக்கின்ற அமைப்புகளாக திகழ்ந்து வருகின்றன. பல்வேறுபட்ட வங்கிகள் உலகளாவிய ரீதியில் கோலோச்சி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது முதல் 50 பெரிய வங்கிகளை எடுத்துக்கொண்டால் அவை ஒட்டுமொத்தமாக 101.6 trillion dollars மதிப்பிலான சொத்துக்களை கொண்டிருக்கின்ற வங்கிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதல் 4 பாரிய வங்கிகள் என்று பார்க்கின்ற பொழுது உலகில் அவை சீனாவிலேயே இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றன. முதலாவது இடத்தில் சீனாவினுடைய ICBC வங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய மதிப்பு 7,300 billion அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக சீனாவினுடைய அக்ரிகல்ச்சர் பேங்க் ஆஃப் சைனா, பின்னர் மூன்றாவதாக சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க், அடுத்து 4வதாக பேங்க் ஆஃப் சைனா என்று சொல்லி இந்த முதல் 4 இடங்களையும் உலகில் பெரிய வங்கி அமைப்புகளாக சீனாவின் வங்கி நிறுவனங்களை பெற்றிருக்குவதையும் இந்த புதிய தகவல்கள் கூறுகின்றன. 5வதிடத்தில்தான் சீனாவுக்கு வெளியில் ஒரு நாடு, குறிப்பாக ஐக்கிய அமெரிக்கா இருக்கின்றது. JP Morgan Chase வங்கி, அது 4,400 billion அமெரிக்க டாலர்கள் பெறுமதியோடு 5வதிடத்தில் இருக்கின்றது. 6வதிடத்தில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அதுவும் அமெரிக்காவிலிருந்து இன்னும் ஒரு வங்கி 6வதிடத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 7வதிடத்தில் பிரான்சினுடைய BNP பரிபாஸ் வங்கி இருக்கின்றது. அடுத்ததாக 8வதிடத்தில் ஐக்கிய ராஜ்யத்தினுடைய HSBC வங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு உலகளாவிய ரீதியில் பலம் பொருந்திய வங்கிகளின் அடிப்படையில் ஈஸ்டர்எஃப் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 3:25, திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அந்நாடு சமர்ப்பித்த உத்தேச ஒப்பந்த விரைவினை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். சர்ச்சைக்குரிய அணு செறிவூட்டல் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை அகற்றப்பட வேண்டும் என இவ்வொப்பந்தம் வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஆபத்தான அளவில் ஈரானால் செறிவூட்டப்பட்டுள்ள யுரேனியம் முதலில் அகற்றப்பட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் 17வது சட்டசபைக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர்கள் கருப்பையா முன்னிலையில் இன்று பதவியேற்றுள்ளனர். முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார். அதேவேளையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக சபைக்கு வந்தமை கவனம் பெற்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியினர் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவை நியமிக்க கோரி 30 உறுப்பினர்களின் ஆதரவுடனான கடிதத்தினை சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 உறுப்பினர்களையே கையெழுத்திட்டதாக அறிய முடிகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மோசடிகள் தொடர்பில் விசாரணைக்கு முகம் கொடுத்த அதிகாரிகளின் உயிரிழப்புகள் சர்ச்சையாகிய நிலையில் அவற்றினை கொலைகளின சித்தரிக்க எதிர்க்கட்சி முயற்சிப்பதாக அரசாங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது. அவ்வாறான கருத்துக்களை தவிர்த்து ஆதாரங்கள் இருக்குமாயின் விசாரணைகளுக்கு கொடுத்து ஒத்துழைக்குமாறும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: வணக்கம்
4: வணக்கம்.
3: 21 பஸ் இங்க வருமா?
4: வரும். எப்ப வரும்? வர நேரம் தான்.
3: பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்?
4: அரை மணிக்கு ஒரு தடவை.
3: நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க?
4: ரொம்ப நேரமா நிக்கிறேன்.
3: ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா?
4: 25 நிமிஷம் நிக்கிறேன்.
3: நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா?
4: வேலையத்தான் போறேன்.
3: பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா?
4: கொஞ்சம் தள்ளி நிக்கும்.
3: தள்ளின்னா எவ்வளவு தள்ளி?
4: ஒரு 10 அடி தள்ளி நிக்கும்.
3: பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா?
4: அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்ததையா.
3: பஸ் LSS சர்வீஸ் தானே?
4: ஆமா.
3: என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா?
4: பஸ் வந்தாதான் தெரியும்.
3: பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல?
4: நிக்கும்.
3: நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா?
4: இல்ல
3: இல்லன்னா எங்க?
4: நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன்.
3: பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா?
4: நேரு பார்க்கயா.
3: நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா?
4: தாண்டி வருயா. ஹலோ,
3: பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்?
4: 1 ரூபா 10 பைசாயா.
3: ஒரு 5 ரூபாய் கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்களா?
4: கொடுப்பாருயா.
3: டிக்கெட்ட நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா?
4: அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு.
3: பஸ்ல சீட்டு கிடைக்குமா?
4: கிடைக்குயா.
3: ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா?
4: பஸ்ல ஏறப்பற நாயே தெரியும்.
3: உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா?
4: தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏறப்பற நாயே தெரியும்.
3: டிரைவர் நல்லா ஓட்டுவாரா?
4: நடந்தே போலாம்.
3: என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
3: மணி என்னாச்சு?
5: 9.
3: இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா?
5: இந்தியன்.
3: இந்தியன்னா HMT-ஆ இல்ல டைட்டனா?
5: டைட்டன்.
3: இதெல்லாம் ஓடுது இல்ல?
5: ஆமா.
3: எத்தனை வருஷமா நல்லா ஓடுது?
5: 2 வருஷமா.
3: இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா?
5: பேட்டரி.
3: பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா?
5: இல்ல.
3: இப்ப எப்ப மாத்தினீங்க?
5: கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான்.
3: கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா?
5: சார் இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா?
3: நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா?
5: ஆமா.
3: சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்கசிங்கமா திட்டுவீங்களா?
5: சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்கசிங்கமா திட்டுவேன்.
3: நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா?
5: கோவமா இருக்கேன்.
3: பாய்
5: பாய்
3: பாய்னு சொல்றாங்களே, உங்களை சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா?
5: யாருக்கு தெரியும்?
3: இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா?
5: ஆமா.
3: ஃப்ரெண்ட்னா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா?
5: உயிர் தோழி.
3: ஒண்ணா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்டுல தங்கி இருந்தீங்களா?
5: ஒரே வீட்டுல இருந்தோம்.
3: என்ன படிச்சிருக்கீங்க?
5: பிஎஸ்சி.
3: பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா?
5: மேத்ஸ்.
3: கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமன்ஸ் காலேஜ்லயா?
5: விமன்ஸ் காலேஜ்ல.
3: அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா?
5: வீட்ல இருந்து போய் படிச்சோம்.
3: காலேஜுக்கு என்ன பேரு? இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? ஒரு அரை
2: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
6: The station with the best music.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.
9: La la la la la la.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5,000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பெருசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன் Bro, 905-512-4261.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 to 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
9: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
9: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
9: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough. 416-649-6388.
10: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் சரியாக 4 மணி. இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 11 டிகிரி செல்சியஸ், 10 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகிறது. நாளைய தினம் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 13 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. அனைத்து கைபேசிகளிலும் நீங்கள் இஸ்டெஃப்எம் அப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். இஸ்டெஃப்எம் .ca செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலகுவான முறையில் இலகுவாக இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அங்கும் கூட எங்களுடைய ஒலிபரப்புகளை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். திசை எங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 4 மணி 1 நிமிடமாக இருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்,
2: எந்த ஒரு இனமும் தன்னை மூத்த குடி என்று சொல்லியதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் இந்த உலகத்தில் தன்னை மூத்த குடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் அந்த தமிழ்குடி. இதனால் வரை நாம் வரலாற்றை சொல்லி வந்தோம். ஆனால் வரலாற்றை இந்த உலகம் நம்புவதற்கு தயாராயில்லை. அவர்கள் அனைவரும் ஆதாரத்தை கேட்டார்கள், நாம் ஆதாரத்தை எடுத்து கொடுத்தோம். இன்று உலகம் நம்புகிறது நம்முடைய மொழி மிக பழமையான மொழி என்பதை. எழுத்தை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு பெருமை நமக்கு கிடைத்துள்ளது என்றுதான் சொல்லணும். இரும்பை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கல. இரும்பு கண்டுபிடிச்சனாலதான் உலகத்திலே தொழில் புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சியின் காரணமாகத்தான் இன்று இந்த உலகம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இரும்பை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருப்போமா என்ற ஒரு கேள்வி நம் மூலம் வந்திருக்கும். அந்த ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள் என்பது என்று தொல்லியல் நிரூபித்துள்ளது. அதுவும் சயின்டிபிக் டேட்னு சொல்லுவோம், அறிவியல் ரீதியான காலக்கணிப்பின் மூலம் இந்த செயல் நடந்துள்ளது. அதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனென்றால் அறிவியலை நம்பித்தான் நாம் வரலாற்றை எழுத வேண்டும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளை விட தமிழ் மொழியில் கல்வெட்டு தான் அதிகம். தமிழ் மொழியின் கல்வெட்டு கிட்டத்தட்ட 100,000 கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. அவ்வளோ கல்வெட்டுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவ்வளோ கலை நயங்கள் உள்ள கோயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. சங்க இலக்கியம் என்பது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இலக்கியம். தமிழர்களால் இயற்றப்பட்ட சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம், மானுடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம். அந்த மானுடத்தை பற்றி சொல்லுகின்ற இலக்கியங்கள் தன்னுடைய வரலாற்றை முழுமையாக சொல்லி சென்றுள்ளன. தமிழி என்று சொல்லப்படுகின்ற கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கிமு 600 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு அது பின்னோக்கி சிவகலையிலும் சென்று கொண்டிருக்கிறது தான் பெருமையா இருக்கு நமக்கு. இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல்,
0: அழகே, அழகே, தமிழ் அழகே,
1: தமிழன் என்று சொல்.

எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றும்

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 4 8 0 7 4 416-704-8074.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 4378607002.
5: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 May 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து May 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. May 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், May 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
8: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம்.
9: போட்ட புது சேலை உடுத்தி
2: ஸ்காபரோவில்
10: அகரம் சில்க்,
2: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM
1: தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோவில் சிகிச்சைகளையும் தடுப்பூசிகளையும் வழங்குவதற்கான மருந்தாளர்களின் அதிகாரம் ஜூலை மாதம் முதல் மேலும் விரிவுபடுத்தப்படுகின்றது. 19 நோய்களுக்கு சிகிச்சைகளை பரிந்துரைக்க மருந்தாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 நோய்கள் சேர்க்கப்படுகின்றன. மக்கள் வேகமாக மருந்துகளை பெறவும் மருத்துவமனைகள் மீதான அழுத்தங்கள் குறையவும் இந்த விரிவாக்கம் உதவும் என ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதான கட்சிகளின் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தமை கவனம் பெற்றுள்ளது. முதலாவது சட்டசபை அமர்வுகளின் பின்னர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவர் சந்தித்துள்ளார். முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் கூறியதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் அவர்களது இல்லங்களுக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது பிறந்த நாளான நாளைய தினம் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்திக்க உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் June 17 முன்னர் தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்படும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்க்கட்சிகள் ஆதரவினை வழங்க தயாராக உள்ள போதிலும் தேர்தலுக்கு பயந்து அரசாங்கம் திட்டமிட்டு தாமதிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 4:37. உலகில் மனிதர்களினுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கின்ற விலங்கு பிரதானமாக எது என்று சொல்லி ஒரு புதிய தகவல் வெளியாக இருக்கின்றது. இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சக விலங்கு தான் இவ்வாறு அதிகளவில் மனிதர்களின் உயிரை காவு வாங்குகின்றது என்று சொல்லி அறிய கிடைக்கின்றது. குறிப்பாக மனிதர்களினுடைய உயிரிழப்புக்கு அதிகமாக நேரடி காரணமாக இருக்கின்ற விலங்காக இன்னும் ஒரு மனிதர் தான் இருந்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த புதிய தரவுகள் கூறுகின்றன. குறிப்பாக இந்த தரவுகளை பொறுத்தவரையில் அவர் வேர்ல்ட் இன் டேரா வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிக மனிதர்களினுடைய உயிரிழப்புக்கு காரணமாக நுளம்புகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை பரப்புவதனூடாக இந்த விலங்குகளை பொறுத்தவரையில் சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் ஆண்டுக்கு 760,000 மனிதர்களின் உயிரிழப்புக்கு அவை காரணமாக அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த விலங்குகள் இந்த நுளம்புகளை பொறுத்தவரையில் அவை நோயொன்றை பரப்புவதன் ஊடாக காரணமாக அமைந்திருக்கின்றன. நேரடி காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இரண்டாவது இடத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக கொலைகள், படுகொலைகள் போன்றவற்றின் ஊடாக கிட்டத்தட்ட 600,000 சக மனிதர்களை அவர்கள் ஒரு வருடத்தில் குன்று குவிக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த நேரடி காரணிகளாக மனிதர்கள் இருப்பதாக இந்த புதிய தரவுகள் கூறுகின்றன. இரண்டாவிடத்தில் மனிதர்கள் இருந்தாலும் நேரடியாக அவர்கள் செய்கின்ற இந்த கொலைகள் காரணமாக உயிரிழப்புக்கு நேரடி காரணமாக அவர்கள் முதலிடத்தில் இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பாம்புகள் இருக்கின்றன. பாம்புகள் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 100,000 மனிதர்களினுடைய உயிரிழப்புக்கு இந்த பாம்புகள் காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான்காவது இடத்தில் நாய்கள் இருக்கின்றன. ரேபீஸ் போன்றவற்றை தருவதன் ஊடாக 40,000 உயிரிழப்புக்கு நாய்கள் காரணமாக அமைந்திருக்கின்றன. ஐந்தாவது இடத்தில் நன்னீர் நத்தைகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. விஷமிகுந்த நத்தைகள் பல்வேறுபட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்துவதன் ஊடாக இவ்வாறு ஆண்டொன்றுக்கு சராசரியாக 14,000 மனிதர்களின் உயிரிழப்புக்கு இந்த நன்னீர் நத்தைகள் காரணமாக இருப்பதாகவும் இந்த புதிய தரவுகள் கூறுகின்றன. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 4:39. திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:50 இதோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். வருகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் உங்களை சந்திக்கும். 416-554-4040 அழைத்து நீங்களும் உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும். மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale, 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான்,
8: 7742.
9: பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
11: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
12: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி டெம்பிள் community.

0: நேரம் சரியாக 5 மணி. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: நேர்களின் நேரம் கூட 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்தோண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: அழையுங்கள் 416-554-4040. 416-554-4040.
0: இன்றைய கோஃபி டபுள் டபுளை ஆரம்பிக்கிற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் விஎஸ் பிரகாஷ்.
0: வணக்கம். வணக்கம் பிரம்சன் விஎஸ். நிறைய அடைமொழியா இருக்கே பிரகாஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும்
0: ஒரே பதட்டமா இருக்க, யார கேட்டாலே பதறதுன்றீங்க.
2: ரெண்டு
0: நாளும் அவக்குரிய நாள் தான் அப்ப. அவருக்கு நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரகாஷ்.
2: இல்ல உங்களுக்கு டைம் இருந்தா பேசுவீங்களா? இல்லடா, பிளீஸ்.
0: யாரோட பேசணும்? திருப்பி பேசாம இருந்தது எங்களுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க கோல் பண்ணிக்க அதுக்கப்புறம் வைக்க போறீங்க இல்ல
2: தானே?
0: அதுக்கு முதல் நாங்கள் காலநிலையை பார்த்துக் கொள்ளலாம். வெளியில்
1: வெளியில் இப்பொழுது 13 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 12 டிகிரி செல்சியஸ்.
0: வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளை பிரதானமாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. 13 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. பிரகாஷ் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். பாப்போம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம். இன்னும் பிடிக்க முடியல போல. அவங்க ஆட்சியில பிஸியா இருக்காங்க போல இருக்கு. விட்டுருங்க, பாட்டு கேட்கலாம் பிரகாஷ். நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைந்து கொண்டமைக்கு பிரகாஷ் விரும்பி கேட்ட பாடலை அவருடைய மனைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். 5 மணி 3 நிமிடமாக இருக்கின்றது. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 5:07 ஈஸ்டர்ஃபம் 102.7 நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார். இன்னைக்கு நாள் எல்லாம் அப்படி போகுது?
2: நல்லா போகுது, பரவாயில்ல. நல்ல வெயில்,
1: வெயிலோட நல்ல மாதிரி போகுதுன்றீங்க. சரிங்க, வேலை முடிஞ்சுதா? நன்றி செல்வகுமார்.
0: 7 வரை நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 4165544040.
1: 5:08 காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 5:13 நிமிடம். மிஸ்டர் எஃப்எம்எல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம். இதுவரை எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். லிங்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கலாம். காண எப்படி சுகமா இருக்கிறீங்க தானே? நான் நீங்க தந்த மருந்து பிறகு நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, ஆனா அந்த பில்லுன்னு பே பண்ணல போல இருக்கே லிங்கம். பாத்தீங்களா, சொல்லும் போதுதான் ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டு கேட்க போறீங்க? அந்த
2: 29 ஒரு பாட்டு போடுங்க.
0: சாயந்தரம் பாடின பாட்டு. சரி சரி, பாட்டு உங்களுக்கு கண்டு வருது, கேட்கலாம். நன்றி.
2: வணக்கம்.
0: நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:00.

0: உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: தேர்றன் தேர்றன் கிடைக்கதே இல்ல.
3: என்னத்தை தேடினீர்? என்ன கிடைக்குது? இல்ல
2: இந்த மரக்கறி.

0: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர் செல் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரல் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
2: The station with the best music.
3: It's East FM.
4: It's East FM.
5: Feel the power. Feel the bass. 102.7 FM.
6: நேரம் 5:21. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
7: அடுத்த நேயரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம் ரேசி, என்ன பேர்?
7: ஜஸ்மிதா. நன்றி நன்றி, உங்கள் வாழ்த்து அனைத்து அன்னியர்களையும் போய் சேரட்டும். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க காசிநாதன்?
8: நல்ல சுகமா இருக்குங்க. எல்லாம் நல்லா இருக்கிறேன். எல்லா அறிவையும் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் தான்
7: தந்திர பார்த்தீங்களா? கிடைக்கிறத கொண்டு சந்தோஷப்படாம கிடைக்காத வச்சு வருத்தப்படுற மாட்டீங்க. என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு?
8: ஆட்டம் முடிஞ்சிருக்கு.
7: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
6: கண்டிப்பா தேவையில் நல்ல ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. எல்லாருமே சேர்ந்து மகிழ்வா.
7: நன்றி,
8: வாய்ப்புக்கு நன்றி.
7: நன்றி நன்றி. இணைந்து கொண்டமை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 5:22, கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 5:27 இஸ்டெஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: இமானுவல்.
0: எப்படி இருக்கிறீங்க இமானுவல்?
2: நல்ல சோமா இருக்க. நீங்கள் இருவரும்?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சோமா இருக்கின்றோம். என்ன வேற வேலை முடிஞ்சு கிளம்பியாச்சா?
2: ஓ, வேலை முடிஞ்சு கிளம்பியாச்சு. இன்றைக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டு.
0: அதான் குரல்ல தெரியுது அவ்வளவு கவலை. என்னடா இப்படி ஆயிட்டேன் மாதிரி. சரி சரி
1: சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
2: தளபதிக்காக இந்த பாட்டை கேப்போம். ஆடாதேடா ஆடாதேடா மணிதா.
0: தளபதி ஆட வேணாம்ன்றீங்களா? இல்லாட்டி ஆட்டு அடைக்கிறான்றீங்களா?
2: ஆட்டி ஆடி ஆட்டி இச்சவரெல்லாம் அடங்கி போயிருக்கீங்க.
0: சரி சரி சரி, பாட்டு உங்களுக்காண்டி வருது, எல்லோரும் கேட்கலாம். நன்றி இமானுவல்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. இணைந்து கொண்டமைக்கு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: FM தமிழின் இந்த மழுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அந்நாடு சமர்ப்பித்த உத்தேச ஒப்பந்த வரைப்பினை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். சர்ச்சைக்குரிய அணுசெறிவூட்டல் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை அகற்றப்பட வேண்டுமென இவ்வொப்பந்தம் வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஆபத்தான அளவில் ஈரானால் செறிவூட்டப்பட்டுள்ள யுரேனியம் முதலில் அகற்றப்பட வேண்டுமென அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது.
4: தமிழ்நாட்டின் 17வது சட்டசபைக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் இன்று பதவியேற்றுள்ளனர். முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார். அதேவேளையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக சபைக்கு வந்தமை கவனம் பெற்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியினர் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக முன்னாள் அமைச்சர் ஏ வ வேலுவை நியமிக்க கோரி 30 உறுப்பினர்களின் ஆதரவுடனான கடிதத்தினை சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 உறுப்பினர்களை கையெழுத்திட்டதாக அறிய முடிகின்றது.
3: இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மோசடிகள் தொடர்பில் விசாரணைக்கு முகம் கொடுக்க அதிகாரிகளின் உயிரிழப்புகள் சர்ச்சையாகிய நிலையில் அவற்றை கொலைகள் என சித்தரிக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அரசாங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது. அவ்வாறான கருத்துக்களை தவிர்த்து ஆதாரங்கள் இருக்குமாயின் விசாரணைகளுக்கு கொடுத்து ஒத்துழைக்குமாறும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
1: கண்ணால் அட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்.
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோஃபி டபுள் டபுள்.
2: கோஃபி டபுள் டபுள்.
3: நேரம் 5:35 ஈஸ்ட் FM-இல் தொடர்ந்து ஒலிக்கின்றது காஃபி டபுள் டபுள்.
4: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம், நான் வினோ பேசுறேன்.
4: வணக்கம் வினோ, எப்படி இருக்கிறீங்க?
5: சோமா இருக்கிறோம், நீங்கள்?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் வினோ. இன்னைக்கு நாளெல்லாம் எப்படி போகுது?
5: நல்லா போகுது.
4: என்ன வெளியில நிக்கிறீங்களா, என்ன செய்றீங்க?
5: யா, வெளியில தான் நிக்கிறேன், ஷாப்பிங் செய்யறேன்.
4: சரி சரி, என்ன பாடு கேட்கலாம் இன்னைக்கு?
3: கண்டிப்பா கேட்டு மகளெல்லாம் நன்றி, வணக்கம் வினோ.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி நன்றி. ஈஸ்ட் FM 102.7 இது கோஃபி டபுள் டபுள். 416-554-4040.

0: நேரம் 5:41 ஈஸ்ட் எஃப்எம்இல் தொடர்ந்து ஒலிக்கின்றது காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேயரோடு நாங்கள் பேசலாம் காஃபி டபுள் டபுளில். வணக்கம்.
2: வணக்கம் சிசி, நான் திலவதி அமிர்தராஜா பேசுவேன். வணக்கம் சிசி. வணக்கம் ரச்சிதா. இந்த பிள்ளை மகளிட பேர் எனக்கு வாய்க்க வருதே இல்லை.
1: கொஞ்சம் வர கஷ்டமான பேர் தான். ஜஸ்மிதா.
2: ஜஸ்மிதா சோட்டா சொல்லுங்க. அப்ப சிதான்னு சொல்லி விடலாமா? சீதாவுன்னு.
1: அதே சீதான்னு சொல்லணும், ஜாஸ்ன்னு சொல்லலாம். நீங்க ஸ்டைல
0: மல்லிகைப்பூ ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. ஜாஸ்மின்
2: உங்களுக்கும்
1: வாழ்த்துக்கள் திலவதி அமிர்தராஜா. பாட்டு கேட்கலாம். நன்றி
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி இணைந்து உடனமைக்கு. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4165544 0404.

0: அறியும் எங்கள் இசை East FM 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
4: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் பிக் 10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: நேரம் 5:50. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்களும் எங்களுடன் காஃபி WWவுடாக இணைந்திருக்கிறீர்கள்.
7: அடுத்த நீயர் இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம் ரிஷி. வணக்கம் ராச்சியா.
7: ஜஸ்மிதா, எப்படி இருக்கிறீங்க? கரண்,
8: மாதர்கள் கரண், நீங்கள் இதுவரை நலமா?
6: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் கரண். நாள் எல்லாம் எப்படி போகுது?
8: நல்ல சுகமா இருக்கு. வெதரம் ஓகே.
7: வெதரம் ஓகே. எப்படி பாட்டு எங்க கேட்டு இருக்கீங்க?
8: பாட்டு கேட்கிறேன்.
7: சரி, என்ன பாட்டு?
8: ஒரு விஷயம்
7: சொல்லுங்க சொல்லுங்க.
8: ராஜ்குமார் அவர்கள் வந்து முதல் முதலா வந்து கீதவாணி என்று சொல்லி மொண்டியல்ல தமிழ் வானொலிய அடி உண்ணது கீதவாணி. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அதிபர் ராஜ்குமாருக்கு. அது இன்றைக்கு வளர்ந்து நல்ல கலைஞர்கள் எல்லாரும் கலைஞரும் 14 பேர் வேலை செய்யறீங்க நீங்கள் எல்லாரும். அது நான் வரவேற்கத்தக்கது.
7: நன்றி நன்றி நன்றி. அந்த பாராட்டுகளுக்கும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நன்றி கரண்.
8: அவருக்கு நன்றிய சொல்லிக்கொண்டு எனக்கு வந்து உண்ணாமுடியின் தம்பி வடத்துல இருந்து
7: அந்த
8: பாடலை கேட்போம்.
7: சரி சரி,
6: கண்டிப்பா. இளையராஜா செயல் நாள் ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
8: நன்றி, இதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.
7: நன்றி நன்றி இணைந்த உண்மைக்கு. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
6: அழையுங்கள் 4164544040 4164544040.

0: நேரம் 5:56. நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேயர் யார் எங்களோடு? வணக்கம்.
2: வணக்கம் ரிஷி. வணக்கம் ஜஸ்மிதா. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும் ரவீந்திரன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சிமார்ட் ரிஷி எப்பவும் சிமார்ட்டாவே இருப்பாருன்னு தெரியும் உங்களுக்கு.
1: அப்படியா? அலர்ட் ஆயிட்டீங்க.
2: ஆமா,
1: அலர்ட் ஆயிட்டீங்க. அப்ப விகுவத்தை மாத்தணும் நாங்க.
2: நல்ல வெதர், நல்ல மியூசிக், எல்லாத்தையும் என்ஜாய் மேக்ஸிமமா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கோம்.
1: நல்ல விஷயம், நல்ல விஷயம் இந்திரன்.
0: ஓகே சரி, சோ அந்த என்ஜாய்மென்ட் சொல்றேன். என்ன பாடல் கேப்போம் இந்திரன்?
2: எனக்கு என்னில் அடிக்கடி குவஸ்டின் இருக்குது. குவஸ்டின் ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், அந்த பாட்டை கேப்போம்.
1: அதுக்கு டாக்டரை பாக்கலாம். மீட்டர் குவஸ்டின் மட்டும் கேட்டு குணமாகாது இந்திரன்.
2: டாக்டர் கைய விட்டுட்டாரு, என்ன செய்யற?
1: அப்படியா? சரி, அப்ப இசையால குணப்படுத்துவோம். பிரச்சனை.
0: நன்றி. 4 5 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4

0: நேரம் 6:03 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்தோண்டு உங்கள் திருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க பபி?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் பபி. வேலை முடிஞ்சு வீட்ட போய் கொண்டிருக்கீங்களா?
0: நிகழ்ச்சியை செய்யற ஒரு அரிய வாய்ப்பு
2: கிடைச்சிருக்கேன்.
0: என்ன பாட்டு கேக்குறான் உண்டகி?
1: எனக்கு
0: 416-554-4040, 416-554-4040.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7. 102.7.

0: கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல். நேரம் 6:19. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நீர் அணிந்திருக்கின்றார் காஃபி டபுள் டபுளில் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: நல்ல சுமா இருக்கின்றோம் ஜதுஷன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுமா இருக்கீங்க.
0: சரி ஜதுஷன், இன்னைக்கு நாங்க என்ன பாடல் கேப்ப?
2: இன்னைக்கு நாங்க பில்லா படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு கேப்போம்.
1: பாட்டு உங்களுக்கு வேண்டி வருது, கேட்க போறோம். ஜதுஷன், என்ன மாதிரி வேலை எல்லாம் முடிஞ்சா, கிளம்பியாச்சா?
2: இருக்கிற
1: கஷ்டத்துக்கு இந்த கஷ்டத்தை விட அதெல்லாம் சின்னடா போயிருவேன்.

0: 5 5 4 4 0 4 0.
1: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழி திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்கார்போ சிவிக்ஸ் என்ற மண்டபத்தில் இடம்பெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார். 2010 பின்னர் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெற்ற முடியும். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14 போட்டிகளுக்கான முழு விவரங்களையும் www.vipulam.org பெற்றுக்கொள்ள முடியும். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன் வார் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு 6472248871. vipulam.org என்ற இணையதளத்தில் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:21.

0: 6:25 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபு.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மோன்ட்ரியல் சாம். எப்படி இருக்கீங்கள் இருவரும்?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் சாம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகம், நல்ல சுகம். தேங்க் யூ.
1: என்ன செய்து கொண்டிருக்கீங்க சாம் ஈவினிங்?
2: வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கேன். அப்ப இன்னொரு பாட்டு ஒண்ணு கேப்ப பண்ணிட்டு.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: சரி, அந்த பயணத்தோட என்ன பாடல் கேப்ப முடிக்கு?
2: பூக்கள் பூக்கும் தருணம்.
1: ஓகே, நல்ல ஸ்ப்ரிங் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பாட்டு கேட்டிருக்கீங்க. அப்படியே
0: நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோவில் சிகிச்சைகளையும் தடுப்பூசிகளையும் வழங்குவதற்கான மருந்தாளர்களின் அதிகாரம் ஜூலை மாதம் முதல் மேலும் விரிவுபடுத்தப்படுகின்றது. 19 நோய்களுக்கு சிகிச்சைகளை பரிந்துரைக்க மருந்தாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 நோய்கள் சேர்க்கப்படுகின்றன. மக்கள் வேகமாக மருந்துகளை பெறவும் மருத்துவமனைகள் மீதான அழுத்தங்கள் குறையவும் இந்த விரிவாக்கம் உதவும் என ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
4: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதான கட்சிகளின் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தமை கவனம் பெற்றுள்ளது. முதலாவது சட்டசபை அமர்வுகள் பின்னர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவர் சந்தித்துள்ளார். முதலமைச்சருக்கு வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் கூறியதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் அவர்களது இல்லங்களுக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நாளை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்திக்க உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன.
3: இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் ஜூன் 17 தேதிக்கு முன்னர் தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்படும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்க்கட்சிகள் ஆதரவினை வழங்க தயாராக உள்ள போதிலும் தேர்தலுக்கு பயந்து அரசாங்கம் திட்டமிட்டு தாமதிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
6: மியூசிக்னா என்ன?
7: மியூசிக்னா இசை.
6: இசைனா?
7: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
6: இசை எங்கேந்து வருது தெரியுமா?
7: என்ன சார், இது கூட தெரியாது.
5: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
4: நேரம் 6:36. ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
3: அடுத்த நேயரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: நிர்மலன்
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கோபி டபுள் டபுள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 Oh My Home.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
8: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: நேரம் 6:48 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மீளவும் நாளைய தினம் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் மனிதன் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்டு மீள முடியும். தொடர்ந்து நம்மூர் நீங்கள் தொகுத்து வழங்குவதற்கு சஞ்சீவன் மற்றும் அபர்ணா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
5: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
6: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
5: 2025 Nissan Kicks Play S
6: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட் உடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
7: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
8: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு மே 15 தேதி வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ. 905-512-4261.
1: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
10: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
11: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
12: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
11: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
12: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
11: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. 416-457-0651. Conditions apply.
13: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
14: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான்

0: பிடிக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.

0: நன்றி ரிஷி, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் தொடர்ந்து இரவு காற்றலையில் 7 மணியிலிருந்து 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கலாம். இன்று இரவு காற்றலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள்
1: அபர்ணா ஏஜே
0: என்ன செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான வணக்கம் நேர்களை. வணக்கம் அபர்ணா.
1: வணக்கம் நேர்களை. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுமா இருக்கிறோம் சஞ்சீவன். இன்றைக்கு வாரத்தின் ஆரம்ப நாள் திங்கட்கிழமை, நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
0: இந்த திங்கக்கிழமை 2 மணித்தியாலம், செவ்வாய்க்கிழமை 2 மணித்தியாலம் இப்படி என்று சொல்லி வார நாட்களில் 2 மணித்தியாலம் உங்களை இரவு காற்றலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சி சந்தித்துக் கொள்கின்றது. இப்பொழுது 12 டிகிரி செல்சியஸ், 9 டிகிரி செல்சியஸாக கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை பொறுத்தவரையில் இதே மாதிரி ஒரு காலநிலை இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இல்லை அதுக்கு நாங்கள் என்ன பதில் வைத்திருக்கணும்னு சொல்லி சொன்னால்,
1: என்ன பதில் வைத்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் சஞ்சீவன். என்ன மாதிரி இருக்கு காலநிலை?
0: இல்லை, நாளை குறிப்பாக இந்த காலை பொழுது வந்து 6 டிகிரி செல்சியஸாக இருக்க போகின்றது. நாளைய நாளின் கூடிய வெப்பநிலையும் 13 டிகிரி செல்சியஸாக இருக்கு. மன உடல்நிலை 12 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறது. நாளையும் ஓரளவு சூரிய ஒளி முகில் கூட்டம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
1: என்னதான் சூரிய ஒளி தெரிஞ்சாலுமே கொஞ்சம் குளிரா இருக்குதே அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கக்கூடும். ஆனா அந்த குளிர் கூட கொஞ்ச நாள்ல போயிடும் சச்சிவ்.
0: சரி, நல்ல விஷயம். வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதே வேளை இஸ்டெஃபம்னை நீங்கள் இப்பொழுது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும், யூடியூபில் காணொலிகளாக இஸ்டெஃபம் 102.7 நீங்கள் பார்த்து மகிழலாம்.
1: இஸ்டெஃபம் அலுவலக தொடர் விளக்கம் 4168241212. இஸ்டெஃபம் மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com.
0: திங்கக்கிழமையின் இரவு காற்றலை நாங்கள் பாடலை தொடர்ந்து தங்கத்தமிழ் வார்த்தை காத்திருக்கின்றது. அதுக்கு பிற்பாடு இன்றைய நாளும் உங்களுக்காக நல்லத நாலு விஷயம் இருக்கின்றது. 7:30 செய்திகளை தொடர்ந்து முதன்மை மூன்றுனை முதல் நீங்கள் கேட்டு மகிழலாம்.
1: 2வது மணித்தியாலத்தில் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. 8:30 செய்திகளுக்கு பிறகு விறுவிறு விளையாட்டுச் செய்திகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 7:07 கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தைக்குள் செல்ல போன்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் என்ன சொல் அப்படி என்றால் புறங்கள். பிறம் கை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சஞ்சீவன், இது வந்து பிறம் கல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு சொல் இருக்கிறது. இதற்கு என்ன பொருள்படும் அப்படி என்றால், பிறம் கல் என்றால் மலை, மவுண்டன். அல்லாவிட்டால் பாறை. குவியல், திரள், ஒளி, விளக்கம், மலைத்தொடர், இவற்றை வந்து இந்த பிறங்கல் என்கின்ற ஒரு சொல் வந்து குறிக்கின்றதா?
1: பின்னால் இருக்கின்ற கல் அப்படின்னு சொல்லக்கூடாது, இது பிறங்கல் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த மலையினை வந்து சங்ககால இலக்கியங்களிலும் அல்லது அருஞ்சொல்லாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்ட செயல்கள் பாக்களிலும் வந்து மலைக்குரிய இன்னும் ஒரு சொல்லாக பிறங்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே அப்படியான தமிழில் இருக்கின்ற சொற்கள், ஆனால் இப்போது பார்க்கின்ற பொழுது இது அரிதான சொற்களாக இருக்கு. மெயின் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் கேட்காத பாவிக்காத விடயமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்கும் சொல்லி தெரிந்திருக்கு. அப்படியான சொற்களை தான் நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்படியான ஒரு சொல் தான் இன்றைய நாள் நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்ற சொல் வந்து இந்த பிறங்கல் என்பது இன்றைய சொல்லாக இருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
3: Trisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரீ பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: பிரதீப் குமார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கேக்குறபடியே நாங்களும் சொல்றோம் அந்த நல்லதா நாலு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியண்டு.
1: நல்லதா நாலு விஷயம் எனர்ஜி ஆடிட் ஹேக்க பற்றி தான் நாங்க இன்று நாள் சொல்ல போகின்றோம்.
0: பொதுவாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சில இடங்கள், சில சம்பாஷணைகள், சில உரையாடல்கள், சில நபர்கள் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணுறதா இருக்கும். அது என்ன அந்த ட்ரெயின் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சிலரோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது உள்ள ரீதியில் வந்து நீங்கள் வந்து டயர்ட் ஆகுவீங்க, ஒரு சலிப்படைவீங்க, டயர்ட் ஆகுவீங்க, உங்கள் எனர்ஜி அப்படியே ட்ரெயின் பண்ணி அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கு.
1: அதான் அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து வந்து இதையுமே நாங்கள்
0: பேச வேண்டும். பேச வேண்டும் பொதுவான திங்கக்கிழமைலாம் இப்படி தான் நம்மளுக்கு அது ஒரு விஷயம். இதே மாதிரி நீங்கள் போகிற இடத்துல அல்லது பேசுகின்ற நபர்கள் அவர்கள் தொலைபேசி எடுத்தாலே உங்களுக்கு தெரியும், சரி இன்றைய நாள் விடிஞ்சது என்ற மாதிரி தான் நீங்க யோசிப்பீங்க. அப்படி இந்த எனர்ஜி ஆடிட் ஹேக்க ஒவ்வொருவருக்கும் தேவையான விஷயம் என்று உளவியலாளர்கள் சொல்லுவாங்க. இதற்கென்று சொல்லி சொன்னால், இப்போ உங்களோட எனர்ஜியை நீங்க தக்க வைத்துக் கொள்வதற்கும், சரியான நபர்களோடு சரியான இடத்துல பேசுவதற்கும், அல்லது சரியான இடங்களுக்கு போவதனூடாக உங்களுடைய மனநிலையை வந்து கொஞ்சம் உற்சாகம் அல்லது ஊக்கப்படுத்துகின்ற அந்த தன்னிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனூடாக எப்படி நீங்கள் அந்த பணத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுகின்ற ஒரு எனர்ஜியா, அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்வதாகத்தான் சில வேளைகளில் இவ்வாறான விஷயங்கள் இருந்து நீங்கள் உங்களை தவிர்த்துக் கொள்ளலாம், அல்லது அதை ஒரு வினைத்திறனோடு நீங்கள் செயற்படுவதற்கான நாளை நீங்கள் உங்களுடைய நாளாக உகந்த நாளாக மாற்றுவதற்கு அது வாய்ப்பு அளிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் நீங்க என்ன செய்யறீங்க என்று சொல்லி சொன்னால், யாரோடு பேசுகின்ற பொழுது எனர்ஜி குறையுது, அல்லது யாரை பார்க்கின்ற பொழுது, எந்த இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது, சில இடங்களுக்கு செல்கின்ற பொழுது உங்களுக்கு அங்க போறோம் என்றாலே ஏண்டா போறோம் என்ற மாதிரி இருக்கு இல்லையா?
1: அப்படின்னா
0: வேலையை பற்றி நாங்க சொல்லி இதெல்லாம் நடக்குது.
1: நீங்க எப்படி எல்லாம் சொல்லீங்கன்னா
0: எனக்கு சொல்லுங்க,
1: நீங்களே பேசாம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகக்கூடாது.
0: பாட்டுக்கு போய் இதை பற்றி யோசிச்சு கொள்ளுவோம்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை East FM. East FM. CA. East FM. CA.
1: Get ready, folks.
2: இதே கலிகள பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீப.
3: The station with the best music.
4: East FM.
5: Feel the power. Feel the bass. 102.7 FM.
6: East FM. Tamil. Seidigal.
7: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அந்நாடு சமர்ப்பித்த உத்தேச ஒப்பந்த வரைவினை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். சர்ச்சைக்குரிய அணுகு செறிவூட்டல் மன்னிக்க வேண்டும், சர்ச்சைக்குரிய அணுசரிவூட்டல் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை அகற்றப்பட வேண்டும் என இவ்வொப்பந்தம் வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஆபத்தான அளவில் ஈரானால் செறிவூட்டப்பட்டுள்ள யுரேனியம் முதலில் அகற்றப்பட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது.
8: தமிழ்நாட்டின் 17வது சட்டசபைக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் இன்று பதவியேற்றுள்ளனர். முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார். அதேவேளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக சபைக்கு வந்தமை கவனம் பெற்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியினர் அக்கட்சியின் சட்டமன்ற குழுத்தலைவராக முன்னாள் அமைச்சர் ஏ.வே. வேலுவை நியமிக்க கோரி 30 உறுப்பினர்களின் ஆதரவுடனான கடிதத்தினை சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 உறுப்பினர்களே கையெழுத்திட்டதாக அறிய முடிகிறது.
7: இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மோசடிகள் தொடர்பில் விசாரணைக்கு முகம் கொடுக்க அதிகாரிகளின் உயிரிழப்புகள் சர்ச்சையாகிய நிலையில் அவற்றை கொலைகள் என சித்தரிக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அரசாங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது. அவ்வாறான கருத்துக்களை தவிர்த்து ஆதாரங்கள் இருக்குமாயின் விசாரணைகளுக்கு கொடுத்து ஒத்துழைக்குமாறும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது.
6: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
4: பசுமை
1: மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
5: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகு அழகு, 6477873784.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 7:43 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்றோம். முதன்மை மூன்றில் முக்கியமான மூன்று விஷயங்களையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து இருக்கின்றோம். இந்த நேரத்தில் வந்து சஞ்சீவன், நீங்க தொடங்க முதல் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்.
1: சரி, சொல்லிருங்க.
0: உங்களுக்கு இங்க மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிச்சுதா சஞ்சீவன்? இந்த
1: உங்களுக்கு எல்லாம் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு தான் இந்த இதுக்கு
0: ஏனென்றால் இந்த சனிக்கிழமை வர மெஸ்ஸி வந்திருந்தார் டொரண்டோக்கு.
1: அதுக்கு முதல்ல ஜெஸ்ஸிய பாத்துருந்தாங்க, அது ஒரு விஷயம். சரி, இப்ப ஃபீபா உலகினதுக்கு டொரண்டோ தயாரா இல்லையான்ற ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில், நாங்க முக்கியமா இந்த கோவிட் கால பகுதியில வந்து பல மூடு விழாக்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுமா என்பதுதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்றால் அந்த நிலைக்கு போகாது, டொரண்டோ இல்ல உலகம் அந்த நிலைக்கு போகாது என்பது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய எதிர்ப்பு குரலாக இருக்கின்றது. காரணம், ஆரம்ப கட்ட விடயங்கள் மட்டும்தான் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஹண்டா வைரஸ் பற்றி பேசிக்
0: கொண்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று பிரிட்டிஷ் கொலம்பிய சுகாதார அதிகாரி வந்து சொல்லியிருக்கின்றாராம்.
1: குறிப்பாக இந்த கப்பலில் பயணப்பட்டவர்கள் வந்து இப்பொழுது அந்தந்த நாடுகளுக்கு திரும்பி இருக்கின்றார்கள். அதில் பிரிட்டிஷ் கொலம்பியாவுடைய விக்டோரியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள் நால்வர் என்று சொல்லப்படுகின்றது. யூக்கனுக்கு ஒரு கப்பல் இருவர் சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர்கள் அனைவரும் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதே நேரம் அறிகுறிகள் தென்படாதவர்களும் வந்து ஒன்டாரியோவில் இவ்வாறு தனிமைப்படுத்தப்படுவார்கள் இருவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இவர்களோடு விமானத்தில் பயணித்தவர்கள், இந்த கப்பலிலிருந்து விமானம் மூலமாக அந்தந்த இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களோடு கூட பயணி விமானத்தில் பயணித்தவர் வந்து தொற்று ஏற்பட்டு இப்பொழுது அவர் கிரிட்டிக்கல் ஒரு அபாயமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பிரெஞ்சினுடைய சுகாதார அமைச்சராக இருக்கின்ற ஸ்டெஃபனி ரெஸ்ட் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்பெயினின் கனரி தீவுகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த எம்பி கான்டியஸ் கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. 90 மேற்பட்ட பயணிகள் அந்தந்த நாடுகளுக்கு இப்போது அதிகாரிகளின் தகவலின்படி இன்னும் 54 பேர் இந்த கப்பலில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இதுல வந்து இப்போது இந்த தொற்றின் காரணமாக உலகளாவிய ரீதியில் இதுவரை 3 இறந்திருப்பதாக சுகாதார அமைப்பு உறுதிப்படுத்தியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 9 பேர் தொற்றுக்குள்ளாகியவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கப்பல் வந்து இப்பொழுது நெதர்லாந்தை நோக்கி செல்லுகின்றது, அதனுடைய குருவோடு சில பயணிகளோடு அப்படி என்று சொல்லியும் சுகாதார அமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது.
0: நெப்ராஸ்காவிற்கு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட ஒரு அமெரிக்க பயணிக்கு அறிகுறிகள் ஏதுமின்றி தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும், மற்றொருவருக்கு லேசான அறிகுறிகள் தென்பட்டதால் அவர் கண்காணிப்பிற்காக அட்லாண்டாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றனர்.
1: இதேவேளை 100 பேர் இப்பொழுது தொற்று கிழக்காக இருக்கின்றார்கள். இந்த வைரஸ் என்று சொல்லி சொன்னால் இது இன்னொரு வைரஸ் என்று சொல்லப்படுகிறது. நோரோ வைரஸ் காரணமாக இந்த அவுட் பிரேக் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எங்கு என்று சொல்லி சொன்னால் MS கரீபியன் பிரின்சஸ் ஆஃப் பிரின்சஸ் க்ரூஸ். இந்த கப்பல் அக்டோபர் மாதம் 2013 ஆண்டு பயணத்தை ஆரம்பித்துக் கொண்ட கப்பல். ஆனால் ஏப்ரல் 28 தேதியில் இருந்து மே மாதம் 11 தேதி வரை இந்த கப்பலில் பயணித்தவர்களிடையே தான் இந்த தொற்று அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. 102 பயணிகள், 13 பணியாளர்கள் இதில் பயணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து இப்போது இந்த தொற்று கிழக்காக இருப்பதாக வெசல் சானிடேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய VSP இது குறித்து தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் வந்து பயணித்தவர்கள் குறித்து இப்போது அதனுடைய சிம்டம்ஸாக இருக்கலாம் இந்த விடயங்கள் குறித்து உலக சுகாதார அமைப்பு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
0: இப்படி எத்தனை எத்தனை வைரஸ் வந்து இனிமேல் வரும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஹண்டாவும் நோரோவும் தான் இருக்கிறாங்க. இனிமேல் வந்து இன்னும் எத்தனை வருவாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. என்ன சஞ்சீவ்?
1: ஆமா, பாயினி சொல்ற மாதிரி நாங்கள் சோறு வைக்கிறோம் இல்லையோ பேர் வைக்கிறதுல முன்னணியா இருக்கிறாங்கன்ற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழக அரசியல் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழக அரசினுடைய ஒரு முதிர்ச்சி அப்படி என்று சொல்லி தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால், இன்றைய நாளில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் அவர்கள் வந்து முக்கியமானவர்களை சந்தித்திருக்கின்றார். யார் அந்த முக்கியமானவர்கள் என்று சொல்லி சொன்னால், இதுவரை காலமும் அரசியலில் வந்து முக்கியமான அல்லது முதுபெரும் அரசியல்வாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், அதே முதல்வர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி, அதேபோன்று மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரை நேரில் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அங்கு வாழ்த்து பெற்று அதே நேரம் அரசியல் களத்தில் எதிரும்புதருமாக இருந்தாலும் இப்பொழுது அவர்களை நேரில் போய் சந்தித்த விடயம் என்பது வந்து உண்மையில் அரசியலுடைய முதிர்ச்சியை காட்டுகின்றது அப்படி என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கின்றார். நாளைய நாளில் இவர் எடப்பாடியை சந்திப்பார் அவருடைய வீட்டுக்கு சென்று அப்படி என்று சொல்லி இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் நாளை அல்லது நாளை மறுதினம் வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து மறுபடியும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலையில் வந்து இப்போது தமிழக வெற்றிக் கழகம் இருக்கின்ற ரீதியில் வந்து இந்த சந்திப்பும் சில வேளைகளில் வந்து தட்டி கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும் என்பது அரசியல் கருத்துக்களாக இருக்கின்றது.
0: இதுல வந்து இயக்குனர் சேரன் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவுல பாத்தீங்கன்னா
1: கவலையும் இருக்கின்றது, காட்டமும் இருக்கின்றது.
0: அதேதான் தேர்தல் களத்தில் தம்பி விஜய் அவர்கள் புறம் தள்ளிய போது ஏற்பட்ட வேதனைக்கு ஏது மருந்து அண்ணனே அப்படி என்று ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார்.
1: ஆமா, அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், நான் எப்பொழுதும் விதைப்பவனாக இருப்பேன், அதை விதைப்பவனை விதைக்கின்ற விடயத்தை மற்றவர்கள் அறுவடை செய்யட்டும், நான் சொல்லுகின்ற விஷயத்தை அறுவடை செய்கின்ற ஒருவனாக தம்பி இருக்கட்டும் என்ற ஒரு விஷயத்தையும் வந்து சேரன் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது அரசியல் ரீதியிலும் தமிழக அரசியல் ரீதியிலும் மாற்றங்களை கொண்டு வருமா என்பதை நாங்களும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
0: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங்.

0: favorite music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: வாவ், அது அப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656,
6: 416-908-5656. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விஷேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
0: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம்.
7: 102.7 East FM.
8: ஈவினிங் வித் அபர்ணா and Sanjeev Bhatt.